வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்த மாதம் 4ஆம் நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. மங்கள இசை

மனத்தை அடக்கும் வலிமை இல்லாதவன் துறவி வேடம் கொண்டிருப்பது புலித்தோலை போர்த்தி கொண்டு பசு பயிர் மேய்வதை போன்றது. குறள் எண் 273, அதிகாரம் கூடா.

0: மனத்தை அடக்கும் வலிமையில்லாதவன் துறவி வேடம் கொண்டிருப்பது புலித்தோலை போர்த்தி கொண்டு பசு பயிர் மேய்வதைப் போன்றது. குறள் எண் 273, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நேரம் காலை 5:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்கிறது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனை தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்கள். வழங்குபவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் எஸ். கண்ணன் அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25

0: விருந்திற்கு நலமாய் வாழ. குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும். தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி. உடன் உரையாடுபவர் ஜி கீதா. இரவு 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரை தென்றல் கேட்கலாம். 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக ஒலிக்கும். 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9 அரங்கிசை சென்னையஞ்சல் அம்ருதா முரளி பாட்டு இடம்பெறும். ஐயம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் வயலினிசை, ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் மிருதங்கமிசை. 10 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக, 11:02 மதுரை தென்றல். நண்பகல் 12 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், 12:10 இசை மேடை. இதில் MS அனந்தராமன் மற்றும் MA கிருஷ்ணசாமி வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னையஞ்சல். பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி. எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1 இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல் ஒலிக்கும். மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாட பயிற்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஆசிரியராக வி லீலாவதி, மாணவர்கள் விஸ்வாஸ் மற்றும் சோனி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு மாலை 4:57 ஆரம்பமாகும். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக குரல் அமுதம் கேட்கலாம். 5 இந்தியாவின் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவுள்ள குடிமை பதவி ஏற்பு விழாவில் பத்ம விருதுகள் 2026 வழங்கும் நிகழ்வின் முதல் பகுதியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல், 7:10 சென்னை அஞ்சலாக கேட்கலாம் விருதுநகர் மாவட்ட செய்திகள். இதனை எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் சிறுதானியங்கள் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கத்தாளம்பட்டி விவசாயி பாக்யராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 அச்சாணி நிகழ்ச்சியில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 இசை பேருரை தெய்வீக கனவுகள் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன், மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கமிசை கேட்கலாம். 10:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 11:10 ஒலிபரப்பு நிறைவு. நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இனி தொடர்கிறது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். CBSE பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் உதவிட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்தி

0: ராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடல் தகுதியை வலியுறுத்தி 1000+ மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:02.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள் இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
4: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
5: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
4: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம்தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
5: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
4: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
5: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் காலை 6:04. இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக
6: This is Akashvani. The news read by Neena Arakel. External Affairs Minister Dr. S. Jaishankar has said that India and the United States have a strong interest in combating terrorism in all its forms and manifestations. Addressing the gathering at 250th Independence Day celebration of the United States in New Delhi yesterday, Dr. Jaishankar said that India and US must always be clear about zero tolerance for terrorism, and that is why their counter-terrorism cooperation is so important. He said that both nations have a common interest in de-risking the global economy and providing the world with more choices. Mentioning the visit of U.S. Secretary of State and NSA Marco Rubio, Dr. Jaishankar said, this visit highlights the significance of India-U.S. ties in contemporary times. He added that a year ago, Prime Minister Narendra Modi and U.S. President Donald Trump set out a pathway for the further development of both nations' enduring partnership.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மழையை பாதுகாப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். புனல் இல்லாமல் புனல் என்றால் நீர் என்று பொருள். அந்த நீரினை பாதுகாத்தால்தான் அந்த நாட்டில் மிகப்பெரிய வளமாக அமையும். அதனால்தான் மழை நீரை வீணாக்காமல் அந்த காலத்தில் அழகாக குளங்களையும் நீர்நிலைகளையும் அமைத்தார்கள். அதுதான் மன்னனுடைய மிக முக்கியமான கடமையாக இருந்தது. நம்முடைய ஔவையார் கூட மிக அழகாக பாடியிருப்பார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று பாடியிருக்கிறார். எப்பொழுது நிலவளம் நன்றாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நெல் உயரும். இவையெல்லாம் அடிப்படையாக உயர்வதற்கு மழை வளம் அவசியமாகிறது. அதனால் ஒரு மன்னன் என்பவன் நீர்வளத்தை

மிக அருமையாக பாதுகாக்க வேண்டும். அப்படி காத்தால்தான் அவனுடைய பெருமை உயர்வடையும் என்பதை இந்த இடத்தில் மிக அழகாக சொல்கிறார். இதை எளிமையாக கொன்றை வேந்தனில் சொல்லும் பொழுது மாரி அல்லது காரியம் இல்லை என்று சொல்வார்கள். பாரியை நாம் மிகவும் புகழ்ந்துதானே சொல்வோம். அந்த பாரியானவன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் என்ன பொருள்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் ஓரறிவுடைய தாவரத்திற்கே நன்மை செய்யும் பொழுது ஆறறிவுடைய மனிதர்கள் வரை அவன் பாதுகாக்க மாட்டானா என்பதுதான் அந்த பொருள். அப்படிப்பட்ட பெருமையுடைய

0: சொல்வதற்காக, அவனை போற்றுவதற்காக மழையைத்தான் அந்த புலவர் பாடியிருக்கிறார். மழைதான் தான் எடுத்துக்கொண்ட உப்பு நீரை கூட என்ன செய்யும், உப்பாக கொடுக்காமல் தூய்மையான குடிநீராகவே கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மாறி போல் அல்லவா நாம் வாழ வேண்டும். யாராவது நம்மை கடுஞ்சொல்லால் பேசிவிட்டால் கூட அவரிடம் நாம் இனிய சொல்லைத்தான் பேச வேண்டும். இதைத்தான் நமக்கு மழை கற்றுக் கொடுக்கிறது. மழையானது நல்ல பண்பினையும் கற்றுக் கொடுக்கிறது, நிலத்தையும் அழகாக ஆக்கிவிடுகிறது. அதனால் தான் மழையை போற்ற வேண்டும். மழையை எப்படி போற்றுவது? எல்லா அணைகளையும் கட்டி அந்த நீரை சேமிக்க வேண்டும். ஆறாக இருந்தாலும் சரி, எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அது அடிப்படையில் வானத்திலிருந்துதான் வர வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்கிறார்கள். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் என ஔவையார் நல்வழியில் பாடியிருக்கிறார். நம்முடைய சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் தொடங்கும் பொழுது இயற்கையை போற்ற வேண்டும் என்று சொல்வார். முதலில் சொல்லும் போது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகளித்தலால் என்று பாடுவார். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போர் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலால் என பாடுவார். அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகில் கவனலி போல் மேல் நின்று தான் சுரத்தலால் அவனை போல இதுவும் சிறப்பதால் அதனை போற்ற வேண்டும். மன்னனின் பெருமையை சொல்லும் பொழுது கூட மழை நீரின் பெருமையை சொல்லக்கூடிய அழகினை பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்திலும் பெய்யக்கூடிய மழையானது மனிதர்களுக்கு மட்டும்தான் பயன்படுகிறது என்று நாம் நினைக்காமல் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு இருப்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அதனால்தான் அந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் நீரினை தெய்வமாக வணங்கி பூக்களை எல்லாம் போட்டு மகிழ்ந்த நிலத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஊரணி ஊற்று ஏரி ஓடை கிணறு கடல் என எத்தனை நீர்நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அத்தனையும் போற்ற வேண்டியது நம்முடைய கடமை. எனவே மழையை போற்றுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் மழையை பாதுகாப்போம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

பக்தி மாறை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இது உங்கள் ஆகாஷ்வாணி வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

நேரம் காலை 6:27. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இணைந்திருப்பது பக்தி மாலை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. நேரம் காலை 6:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1169 கிலோஹெர்ட்ஸ். இன்று பராபவ வருடம், வைகாசி மாதம் 11 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்க கோடை மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்தும் வெப்பத்தை தாங்கும் ரகங்களை பயிர் செய்தும் பயிர் சுழற்சி செய்தும் நிலப்போர்வை அல்லது மூடாக்கு அமைத்தும் நிழல் வலைகள் அமைத்தும் கயோலின் 5% கரைசல் தெளித்தும் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அமைத்தும் பிங்க் பிக்மெண்டட் மெத்திலோட்ராஃபிக் PPFM 500 மில்லி ஏக்கருக்கு தெளித்தும் கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமீட்டிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். இதற்கு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சூப்பர் பாஸ்பேட் உரத்துடன் 300 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் போதுமான அளவு தண்ணீர் தெளித்து நன்கு கலந்து புட்டு பதத்தில் உரச்சாக்குகளில் காற்று புகாமல் இறுக கட்டி வைத்து 1 மாதம் கழித்து பயன்படுத்தி பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி

0: இந்நிலையே வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, சாகுபடி நிலங்களில் பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கைப்பூண்டு, சணப்பை ஆகியவைகளை பயிர் செய்து பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுது மண்ணின் வளத்தை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
1: சாகுபடி முறைகள், தொழில்நுட்பங்கள், இந்த தகவல்களை வந்து யாராவது உங்களுக்கு அடுத்து வர்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா?
2: கண்டிப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஜெனரேஷனுக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இது இந்த ரெண்டு மரங்கள் பத்தி இல்லாம, வாழை மரம், தென்னை மரம், அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கோ, வாட்டர் சோர்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சாகுபடி பண்ணணும் சொல்லிட்டு போய் கேட்டா எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இது போக தேன் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, உரம் தயாரிக்கிறது, உரம்னா இயற்கை உரம், சாணங்கள் எப்படி தயாரிக்கிறது, ஆர்கானிக், இதெல்லாம் வந்து இயற்கை சம்பந்தப்பட்டதா, ரசாயன உரம்லாம் கிடையாது, எல்லாமே இயற்கையோட கலந்து எப்படி தயாரிக்கணும், அந்த பழத்தை நம்ம ஃபியூச்சர்ல சாப்பிட நம்ம ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்க, டேஸ்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இயற்கையில வளர்க்கக்கூடிய பழங்கள் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், இந்த மாதிரி விவரத்தெல்லாம் அறிவியல் பூர்வமா அவங்க ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு கைட் பண்றாங்க.
1: அதாவது நஞ்சில்லா உணவு.
2: ஆமா, நஞ்சில்லா உணவு தான்.
1: நல்ல முந்திரி சாகுபடியிலயும் மா சாகுபடியிலயும் நல்ல கை தேர்ந்தவரா இருக்கீங்க. உங்க மூலமா மக்களுக்கு இந்த தகவல் தெரியணும்.
2: என்ன மாதிரி வறட்சியான பூமியில் உள்ளவங்களுக்கு நான் உடனே ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். எந்த தயக்கம் இல்லாம காமாட்சிபுரம் கேபிகே சென்டக்ஸ் அணுகி அங்க உள்ள அலுவலர்கள், ஆராய்ச்சியாளர்களை சந்திச்சா அவங்க உங்க குழந்தைய அப்பாவுன்னு கேட்டா நீங்க எப்படி ஒரு பிஸ்கட் வாங்கி தரீங்களோ அந்த அளவுக்கு அரவணைச்சு ஃபர்ஸ்ட் வாங்கன்னு உட்காரப்பாங்க. முதல் உட்கார வச்சுட்டு ஒரு தேநீர் கொடுத்து ஒரு பிஸ்கட் கொடுத்து உட்கார்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதாவது ரொம்ப ஒரு எப்படி கனிவுடன், இந்த ரஃப் அண்ட் டஃப் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப கனிவுடன் பராமரிச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல எவ்வளவு தண்ணி இருக்கு, லேண்டர் எப்படி, என்ன மண்ணு, அது மண்ணின் தன்மை என்ன, ஃபர்ஸ்ட் லேண்டர் ரிப்போர்ட் மண்ணை பரிசோதனை பண்ணிட்டு அந்த தண்ணி எவ்வளவு தண்ணி ஓடும், இந்த சோர்ஸ் தகுந்த மாதிரி இதுமேலு இன்னுமேலு நீங்க இதைத்தான் பண்ணணும். அது பண்ணீங்கன்னு பண்ணலாம். அது சம்மந்தமான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை கேளுங்க. எந்த உதவி வேணாலும் நான் பண்ண தயாராக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. அவங்க ஒரு டைம் விசிட் வருவாங்க லேண்டை பார்க்கறதுக்கு, என்ன இருக்கு என்ன இருக்கு, இவங்களுக்கு எது பண்ணால் இவங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு அவங்களை வந்து ஃபீல்டு ஆஃபீஸர் நிறைய போட்டிருக்காங்க. மாதம் ஒரு டைம், வீக்லி ஒரு டைம், அதில் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே
1: களத்தில் வந்து நேரடியாக பார்ப்பாங்க,
2: பார்க்குறாங்க உண்மையிலே அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு அப்பப்போ பார்த்துட்டு அதில் ஏதாவது பூச்சி இருந்தால் உடனே அதுக்கு அறிவுரை ஆலோசனை பண்ணுறாங்க. அதனால் அவங்கள போய் தாராளம் பார்க்கலாம். இதனால் மக்கள் யாருக்கிட்டும் இன்னுமேல் நான் சொல்கிறது கேஷன்னுட்டு முந்திரியும் மாமரம் இல்லாமல் தென்னை மரத்துக்கு என்ன பண்ணணும், வாழை மரத்துக்கு என்ன பண்ணணும், மற்ற பயிர்களுக்கு என்ன பண்ணணும், அந்த பட்டுப்பூச்சி வழக்கு அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய எந்த ஒரு பயிர்னாலும் சந்தேகத்தை தீர்த்து வச்சு அவங்கள அதை சாகுபடி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஒரு பூஸ்டை, அதாவது தன்னம்பிக்கையை வளர்த்து கொடுத்துவாங்க, கூட இருந்து பாதுகாத்து பண்ணிக்குவாங்க. நம்ம அடிக்கடி அந்த அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கணும், ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். நமக்கு அவங்க தான் தொழில், இனிமேல் இது இந்த சைடில் இதில் ஏதாவது ஊடு பயிர் பண்ண முடியுமா, இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா, அந்த மாதிரி எந்த சந்தேகம் இருந்தாலும் அவங்க உடனே பண்ணி கொடுத்தோம்.
1: நம்ம ஒரு நெருங்கின சொந்தக்காரவங்க மாதிரி
2: நம்மளுக்கு அவங்க தானே வேற என்ன.
1: இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா அந்த உழவன் செயலின்னு சொல்றாங்க இல்லையா,
2: ஆமா,
1: அதுல வந்து உங்களுடைய கருத்து என்ன?
2: உழவன் செயலிக்கு என்னோட கருத்து என்னன்னா, இப்ப எங்க ஏரியா வந்து தண்ணி வறட்சியா இருக்கிறதுனால நான் இந்த ரெண்டு பயிரை மட்டும் தான் சொல்றேன். இந்த ரெண்டு பயிரத்துலதான் எனக்கு அதிகமான நாலேஜ் இருக்கு. அவங்களுக்கு உழவன் செயலியில மூலமா செய்யக்கூடிய ஒரே வரி, எங்கெல்லாம் வறட்சியா இருக்குதோ அந்த மக்கள் எல்லாம் நம்ம தேனி டிஸ்ட்ல காமாட்சி சென்டெக்ஸ் போனோம்னா அவங்க ஆலோசனைப்படி செஞ்சா நம்ம அந்த உழவுல அந்த மண்ணுல அந்த தண்ணீரை வச்சு என்னென்ன சாகுபடி பண்ணலாமோ எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதன் மூலம் மக்கள் பயன்பெறலாம்.
1: ஓ, இன்ன பயிரிட்டா இவ்வளவு லாபம் வரும்,
2: லாபம் வரும், அதுக்கு எவ்வளவு நாள், இதெல்லாம் நான் சொல்ற பயிரில் 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் இந்த ரெண்டு பயிரெலாம் ஒன்ஸ் அதை பராமரிச்சு பண்ணிட்டா லைஃப் லாங்காக வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பயிர் தண்ணி உள்ளவங்களும் போய் பார்க்கலாம். அந்த தண்ணி உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும், என்ன மாதிரி பயிர் கொடுக்கணும், எல்லாமே அவங்ககிட்ட எல்லா ஃபேக்ட்ரி இருக்கு, லேப் இருக்கு, எல்லாமே இருக்கு,
1: எல்லா தொழில்நுட்பம்,
2: எல்லா தொழில்நுட்பமும் அங்கே இருக்குது. அங்கே போனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க.
1: இப்போ உங்க வந்து முந்திரி சொல்றீங்க, மாமரம் சொல்றீங்க, இதுக்கு ஊடு பயிரா ஏதாவது போட்டிருக்கீங்களா?
2: ஊடு பயிரா நிறைய பேர் இந்த உளுந்து போடுறாங்க, தட்டைப்பயிர் போடுறாங்க, நாங்கள் எதுவுமே போடலை. ஏன்னா மரங்கள் சீக்கிரம் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடல, மற்ற விவசாயிகள்லாம் போடுறாங்க. ஏன்னா நான் வச்சது 25க்கு 25, இந்த கேப் இருக்கிறப்ப அந்த கேப்பில் வந்து சாகுபடி பண்ணலாம். நாங்கள் வந்து அதை பண்ணலை, சீக்கிரம் செடி வளரட்டும்னு சொல்லிட்டு. அந்த வளர்ற செடிக்கு எந்த டிராஃபிக் ஜாம் ஆகிடக்கூடாது, அதுக்காக நான் அந்த ஊடு பயிர் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஊடு பயிர் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணலாம். ஏன்னா 3 மாதம் 4 மாதம் தான் அந்த ஊடு பயிருக்கு. பண்ணிடலாம், பயிர் வயாயிட்டத்துக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணிடலாம்.
1: இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியறதுக்கு?
2: ஒருங்கிணைந்த பண்ணம் இது வரைக்கும் வரல, பட் நாங்கள் இப்போ ஃபியூச்சரில் இனிமேல் தொழில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வர்றப்ப இன்னும் நிறைய ப்ராஜெக்ட், அவங்ககிட்ட இல்லாத ப்ராஜெக்டே இல்லை, எல்லா தொழில்நுட்பம் இருக்குது, எல்லா ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க.

0: அவங்களை அப்ரோச் பண்ண அப்ரோச் பண்ண நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த அளவுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு சொல்றாங்க. இந்த விவசாயி சொல்லணும் அந்த விவசாயி சொல்லக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாம மக்கள் போய் சார் எங்க நாங்கள் ஃப்ரீயா இருக்கோம், எங்க ஊருக்கு வேலை இல்லை, எங்களுக்கு வறுமையா இருக்கும், எங்களுக்கு ஏதாவது தொழில் பண்றதுக்கு ஆலோசனை கொடுங்கன்னா உடனே பண்ணுவாங்க. அது ஒண்ணுதான் அந்த கம்பெனியில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது.
1: அப்ப இதுக்கு உரம்லாம் நீங்க எங்க வாங்குறீங்க?
0: உரம் எல்லாமே இயற்கை தான் சார். நான் இது வரைக்கும் நான் வெளியில வாங்கி போட்டது இல்லை. வெளியில மாடு வச்சிருப்பாங்கல்ல இயற்கை சாணம், அது போட்டோம்னா இந்த மாமரம்லாம் வேகமாக வளர்ந்து நல்ல பூச்சியில் அதிகமாக தாக்காம நோய்கள் அதிகமாக தாக்காம நல்ல கனிக்கு கொடுக்கும். அந்த கனி வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் அந்த
1: பழம். அப்போ நீங்கள் இயற்கை உரம் தயாரிக்கிறவங்களை போய் பார்த்து வாங்கிட்டு வரீங்க?
0: பார்த்து வாங்கிட்டு வரோம். எங்கள் ஊர் அருகாமையில் கோணாம்பட்டி சங்ககோணாம்பட்டியில் அவங்களே இயற்கை உரத்தார் பண்ணுறாங்க, அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் சில பேர் சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இந்த டிஏபி பொட்டாசி யூரியா அந்த மாதிரி போட்டுருக்காங்க. சில பேர் அப்படி போகிறாங்க. நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் போகிறாங்க. அவங்க சொல்கிற பாதையில் போனாங்கன்னா மார்க்கெட் நல்லாயிருக்கும், பழம் வந்து இந்த ஓட்டை இல்லாமல் புழு கடிக்காமல் குவாலிட்டி நல்லாயிருக்கும்,
1: தரமாக இருக்கும்,
0: குவாலிட்டி நல்லாயிருக்கும், அந்த குவான்டிட்டியும் நம்ம நிறைய
1: எதிர்பார்க்கும்,
0: ரெண்டுமே நல்லாயிருக்கும். என்னோட அனுபவத்தில் தண்ணி உள்ளவங்களே நிறைய போய் பார்க்கலாம், தண்ணி இல்லாதவங்களும் என்னென்ன ஃபியூச்சரில் எப்படி பண்ணுன்றத கேவிகே வேளாண் அறிவியல் மையத்தில் போய் கேட்டால் எல்லாத்துக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய நல்ல வல்லுநர்கள் இருக்காங்க, தொழில்நுட்ப வல்லுநர் இருக்காங்க. நீங்கள் தைரியமாக போய் பேசி அவங்ககிட்ட என்ன உங்கள் சந்தேகத்தில் கேட்டால் அவங்க உங்கள் சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லி அதுக்கு பதில் சொல்லி ஃபியூச்சரில் என்ன பண்ணணுன்றது கூட முதல் கொண்டு எல்லாமே சொல்லி
1: எதிர்கால திட்டங்கள்.
0: அதனால் நாம் இது எந்த தயக்கம் இல்லாமல் அறிவியல் சார்ந்த படித்தவங்க தான் நிறைய இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம உள்ள நம்ம நேச்சர் என்ன, நம்ம கிராமத்தில் என்ன பயிரிடலாம், நம்ம மண்ணின் தன்மை என்ன, நம்மகிட்ட எவ்வளவு தண்ணி சோர்ஸ் இருக்கு, இவ்வளவுத்தையும் அவங்ககிட்ட போய் சொன்னோம்னா அவங்க உடனே ரெமெடி கொடுத்துறாங்க. நம்ம அறியாமலே இந்த தண்ணி இல்லை நம்ம இதை தான் பண்ண முடியாது, அயோக்கியன்னு வானத்தை பார்த்துட்டு பூமியை பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த ஆலோசகர்களை போய் பார்க்கணும், தகுந்த வேளாண் அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களை போய் பார்க்கணும். அவங்க பார்த்துட்டு எல்லாமே நம்ம ஊரில் ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலும் அதுக்கு உண்டான சொல்யூஷன் அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்க.
1: முயற்சி தான் வேணும்
0: இதுக்கு. மொத்தத்தில் முயற்சி எடுத்தால் நம்ம ஜெயிக்கலாம்.
1: பயிற்சி அவங்க கொடுப்பாங்க, முயற்சி
0: நாம எடுக்கணும், பயிற்சி அவங்க கொடுப்பாங்க. அந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டு அதை நம்ம ஃபீல்டில் நடைமுறை கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் மேன்மேல் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்.
2: இதுவரை முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்களை வழங்கினார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: நேரம் காலை 6:44. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர். கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு

0: விரிவான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும் இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காணத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் ஒரு மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.

0: விற்கிறார்.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள் பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை குட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்து அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000 மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27 தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் காலை 6:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
3: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எளிது வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
4: கழிவுகளை பொறுப்பான முறையில அகற்றுவது பற்றி நாம இதுக்கு முன்ன கேட்டோம். கழிவுகள்ல பல வகை இருந்தாலும் இந்த நெகிழி கழிவுகள், நம்ம பிளாஸ்டிக் பொலூஷன் சொல்லுவோம் அது, அப்புறம் இ வேஸ்ட், மின்னணு சாதன கழிவுகள், இது சூழலியல்ல ஏற்படுத்துற தாக்கம் அளவிடவே முடியாதது. மக்கும் குப்பைகளை அகற்றுவதிலேயே நாம் அவ்வளவு நெறிமுறைகளை உணர்த்துறோம் அப்படின்னு இருக்கிறப்போ, மக்காத மண்வளத்தை கெடுக்கிற இந்த கழிவுகளை எவ்வளவு கவனமா கையாளணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2000 குப்பை லாரிகள் அளவிற்கு கடல்லையும் ஆற்றுலையும் ஏரிகள்லையும் நெகிழி குப்பைகள் கொட்டப்படுகின்றன. அதாவது வருஷத்துக்கு 19-23 மில்லியன் டன் அப்படிங்கிற அளவுக்கு நெகிழி கழிவுகள் நீர்நிலைகள் சூழலியலுக்குள்ள ஊடுருவுது. அப்படின்னா இதன் ஆபத்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம உணரணும். நெகிழி கழிவுகள் ஒரு வாழ்விடத்துடைய இயல் தன்மையே மாற்றிடும். அந்த அளவுக்கு ஆபத்தான கழிவுகள் நெகிழி கழிவுகள். ஒரு சூழலியல்ல நடக்கக்கூடிய இயற்கையான வேதி வினைகள் இயல் தன்மைகளை எல்லாம் மாற்றிவிடும் ஆபத்தை விளைவிப்பவை இந்த நெகிழி கழிவுகள். நம் சூழலியலுக்கு இயற்கையா சில விஷயங்களை சரி செய்து கொள்ளும் ஆற்றல் உண்டு. அது பெரும்பாலும் மக்கச்செய்வ செய்வதன் மூலமாகவும் மறுசுழற்சி

0: செய்வதன் மூலமாகவும் நுண்ணுயிர்களின் உதவியோட இயற்கை அதை தானே செஞ்சிடும். ஆனா அதை சீர்படுத்த முடியாத அளவுக்கு, நம்மளால கற்பனை செய்து பார்த்திட முடியாத அளவுக்கு குப்பைகளை, குறிப்பா நெகிழிக் கழிவுகளை நம்ம மண்ணில் கொட்டுறோம். நெகிழிக் கழிவுகள் காலநிலை மாற்றத்துக்கும் பெரும் காரணியா இருக்குது. காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய விளைவுகளை சூழலியலில் சரி செய்து கொள்ள முடியாதபடி மாற்றி விடுகிறது இந்த நெகிழிக் கழிவுகள். குறிப்பா பசுமை குடியில் வாயுக்கள் அதிகமாக வெளியேறதுக்கும் இந்த நெகிழிக் கழிவுகள் காரணமாகவே இருக்குது. இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு செண்டு இருக்கிற நிலத்துல சில குப்பைகளை, மக்கும் குப்பைகளை நம்ம கொட்டுறோம் அப்படின்னா அந்த மண்ணுக்கு ஒரு இயல்தன்மை உண்டு. அந்த மக்க குப்பைகளை ஒரு குறிப்பிட்ட கால அளவுல அது மக்க செஞ்சிடும், மண் வளத்தையும் பெருக்கிறோம். ஆனா அதுல ஒரு 100 கிலோ குப்பைய நம்ம போட்டோம்னா மக்கிரும் அப்படிங்கிற இடத்துல நம்ம 1000 கிலோ கொண்டு போய் கொட்டினோம் அப்படின்னா அது மக்கும் குப்பையாவே இருந்தாலும் அந்த மண்ணால அதை ஜீரணிக்க முடியாது. அது மாதிரிதான் அப்ப நெகிழிக் கழிவுகளோட நிலைமையை நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம மண்ணில நெகிழிக் கழிவுல கொட்டி மண் வளத்தை கெடுக்கிறோம். அரசு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழிகளை, அதாவது 120 மைக்ரான், இதுக்கு குறைவான திடம் கொண்ட நெகிழிகளை பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க. நெகிழிக் கழிவு மேலாண்மை விதிமுறைகள் 2021 அமல்படுத்தியிருக்காங்க. இவ்வாறு அரசு ஏற்படுத்தி வரும் விழிப்புணர்வு மற்றும் செயல்பாடுகளுக்கு நம்முடைய ஒத்துழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகிழிகள் மண்ணில சேர்றதை கட்டுப்படுத்தி மறுசுழற்சிக்கு சென்றடைகிற வகையில நாம செயல்படணும். நெகிழிகளை வீட்டுல பிரிச்சு வைக்கிறது, நெகிழிகளை விலைக்கு வாங்கும் ஆலைகள்ல பரிமாற்றம் செய்து கொள்வது போன்ற செயல்கள் மூலமா நம்ம கடமையை செய்யலாம். மின்னணு சாதன கழிவுகள் இதைவிட மோசமான விளைவுகளை தருபவை. பேட்டரி, செல்போன், இது போன்ற மின்னணு சாதனத்தின் உதிரி பாகங்கள், கணினியில் இருக்கக்கூடிய வீணாகும் பாகங்கள், மின் விளக்குகள், பொம்மைகள்ல உள்ள மின்னணு போர்டுகள் போன்றவற்றை தனியா வச்சு அதை தனிப்பட்ட முறையில நாம மறுசுழற்சிக்கு அனுப்பணும். அவற்றை எல்லா குப்பைகளோடையும் சேர்த்து அந்த தொட்டிலே வச்சு மண்ணுல போய் சேர்ற அளவுக்கு நாம செய்திடக்கூடாது. நம்ம உயிருக்கே ஆபத்து விளைக்கிற வேதிப்பொருட்கள் நிறைந்த கழிவுகள் நம்மால குணப்படுத்தவே முடியாத நோய்களுக்கு நம்மையும் நம்ம தலைமுறையையும் தள்ளிடும் அப்படிங்கறதுதான் உண்மை. குறிப்பா நரம்பியல் சம்பந்தமான நோய்களை பல தலைமுறைகளுக்கு கொடுத்துருது இந்த மின்னணு சாதன கழிவுகள்னே சொல்லலாம். நம் தலைமுறையின் ஆரோக்கியத்தை காக்க நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சூழலை காப்பதில் பொறுப்புணர்வுடன் செயல்படுவோம், இயற்கை வளம் காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

இதுடன் இனிதே நிறைவு பெற்றது அறிவோம் ஆயிரம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:10. மதுரத்தென்றல், மதுரத்தென்றலில் இன்று வருஷம் பயனார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த

0: நடத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய நான்கு பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் தேர்வுக்கு இந்திய சேவைகளை சிபிஎஸ்இ தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபியின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் அஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரிகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடக மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதி

இதில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கார்ல்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டே ஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:15 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இணைய கேட்கலாம்.
2: நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டி.சி. ஸ்ரீதேவி அவர்கள். இப்போ அல்சரோட அடிப்படையை பார்த்தீங்கன்னா, உணவு சரியா சாப்பிடாதவங்க, இன்னொரு வகை இருக்காங்க அதிக உணவு எடுத்துக்கிறவங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு ஈட்டிங் ஹேபிட் இருக்கிறது, இந்த மாதிரி இதுவும் நம்ம குடல ஓரளவுக்கு தொந்தரவு தான் பண்றோம். அப்போ இவங்களுக்கு அல்சர் வருமா இல்ல வேற என்ன மாதிரி இருக்கும்?
3: நல்ல க்வெஸ்டின் கேட்டீங்க. இப்போ இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 15 குழந்தைங்களே வந்து 30 ஏஜில் இருக்கவங்க மாதிரி இருக்காங்க. ஒபேசிட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நொறுங்க சாப்பிட்றதும் இல்லை, எப்போ பார்த்தாலும் உணவை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் ஊற ஆரம்பிச்சிடுது. அவங்களுக்கு அந்த சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த ஃபுட் மேலே இருக்கிற பிரியத்தினால சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் எப்படி சாப்பிடணும் அது ஒரு நியதி இருக்குது சித்தாவில். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேளை சாப்பிட்றவங்க இருக்காங்க, ரெண்டு வேளை சாப்பிட்றவங்க இருக்காங்க, மூணு வேளை சாப்பிட்றவங்க இருக்காங்க, நாலு வேளை ஒரு வேளை சாப்பிட்றவங்க யோகி, ரெண்டு வேளை சாப்பிட்றவங்க போகி, இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க, மூணு வேளை சாப்பிட்றவங்க ரோகி. நம்மளோட வயிறு வந்து மெஷின் கிடையாது, எப்போவுமே வேலை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. உணவு நொறுங்க தின்றால் 100 அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம உணவை வந்து ஃபஸ்ட்டு வாயில் வைக்கிறோம். வாயில் வைக்கிறப்போ நம்ம உமிழ்நீர் ரெடியாக இருக்கணும். அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜைம் இருக்குது, இது சுரந்து இதுதான் ஃபஸ்ட்டு வந்து சுகரை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு எனக்கு டயாபிட்டிஸ் இருக்கிற காரணமே உமிழ்நீர் சரியாக ஊறாமல் இவங்க நொறுங்க சாப்பிட்றதும் இல்லை, அப்படி அப்படியே முழுங்குவாங்க. அந்த வந்து ஸ்வாலோயிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்றப்ப வாய்க்கு உங்க வேலை கொடுக்குறதே இல்லை, டைரெக்டாக அந்த உணவை கொண்டு போய் இந்த உணவு குழாய் வழியாக தள்ளி வயிற்றில் கொண்டு போய் போடுறாங்க. ஸோ டைஜஸ்டிவ் ஜூஸ் மட்டும்தான் இந்த உணவை செக்ரீட் பண்ணுது. அப்போ சுகர் செக்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம லிவரில் இது பான்க்ரியாஸில் இன்சுலின் இருந்தாலுமே வந்து வாயில் இருக்க அமைலேஸ் என்சைமை ஊற வைக்கிறதுக்கு அதுக்கு தான் முந்தி காலத்தில் ஊறுகாய் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு இலையில் வச்சோன்னா ஒரு தடவை அதை லைட்டாக நாக்கில் தொட்டு வைப்பாங்க, நமக்கு உமிழ்நீர் ஊறுறது தெரியும். அதுக்கப்புறம் தான் உணவை எடுக்கணும். அதே மாதிரி இனிப்பை வந்து கடைசியில் வைப்பாங்க, சாப்பிட்றது நல்லா டைஜஸ்ட் ஆகணும். கடைசியில் மோரோட தான் நம்மளோட விருந்தோம்பு

0: முடியும். மோர் வந்து ஒரு ப்ரோபயாட்டிக் டிங். நம்ம எவ்வளோ காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் சாப்பிட்ருந்தாலும் மோரில் இருக்கிற அந்த ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா எல்லாத்தையும் சமநிலைப்படுத்திடும். அதனால தான் கடைசியில் மோர் சாதம், தயிர் சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் உணவு எடுக்கணும். கண்ட நேரத்தில் எடுக்கக்கூடாது. காலையில் தான் லிவர் வந்து கரெக்டாக இருக்கும், டைஜஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நைட் சாப்பாடு இரவு 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும். நைட் 8 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் வந்து வயிறு காலியா இருக்கு. அதனால காலையில எந்திரிச்சவன நாம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, வேக வச்ச உணவு, இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி தான் சாப்பிடணும். பொங்கல், ஃப்ரைட் ரைஸ், பூரி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா வயிறு கண்டம் தான் ஆகும். அது கண்டபடி நமக்கு ரியாக்ஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்கும்.
1: நீங்க சொன்ன மாதிரி நம்ம சாப்பிடுற முறைகளே தவறா இருந்துச்சுன்னா அதுவே ஒரு புண்ணுக்கு அடிப்படை காரணம் தான். ஏன்னா மென்று விழுங்கி சாப்பிட்டாதான் இறைப்பை வந்து செரிமானத்துக்கு தயாராகும். சோ அதிக உணவு சாப்பிட்றதும் அல்சருக்கான ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது.
0: அதனால தான் உணவு வந்து கரெக்டாக வச்சுக்கிறாங்க. இப்போ இன்னொரு தாட்டும் வந்து நிறைய பேர்கிட்ட பரவிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை சாப்பிட்றது, 6 தடவை சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு 1 தடவை சாப்பிட்றது. உணவு வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக சாப்பிடணும். நாம் எந்த ஏரியாவில் இருக்கோம், இப்போ நம்மளோட சீதோஷண நிலை எப்படி இருக்குது, நாம் வாழ்கிறது இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி, சூடு இருக்கிற நாடு. அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம சூப் சாப்பிட்றது, நமக்கு சூப் சேவையே கிடையாது. நாம இருக்கிற வெயில் காலத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வயிறுல அக்னி வந்து நல்லாவே இருக்கும், நிறைய டைஜஸ்டிவ் ஜூசஸ் உருவாகிட்டு இருக்கும். இன்னும் சூப் சாப்பிட்டோம் அப்படின்னா அது போய் வயிற புண்ணு தான் ஏற்படுத்தும். அதனாலதான் மிதமான உணவுகள் காலையில எந்திரிச்சோன்னு சாப்பிடணும் அப்படின்னு நாம சொல்றோம்.
1: குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.

0: நிறைமேலும் மணி 30 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
1: 11ஆம் நூற்றாண்டில் ஒரு புகழ்பெற்ற இறைநேச செல்வர் வாழ்ந்து வந்தார். அவர் பேர் அப்துல்லா ஹிஸ் சௌமை. இப்போது சோவியத் ரஷ்யாவில் உள்ள ஜீலான்கிற நகரத்தோட புறநகர் பகுதியில் நீப்புன்னு ஒரு ஊர், அங்கே தான் அவர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் இருந்தது தஜ்லா நதி ஓரத்தில். அந்த தோட்டத்தில் அவர் ஒரு நாள் உலாவிக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் 20 வயசுள்ள அழகான இளைஞர் ஒருத்தர் அவர் முன்னாடி வந்து நின்னார். என்னை நீங்கள் மன்னிக்கணும்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. யாரப்பா நீ என்ன கெடுதல் பண்ணின, நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார். ஐயா, என் பேர் அபு சாலிஹ் மூசா. இங்கேருந்து 4 கல் தொலைவில் இருக்கக்கூடிய இதே தஜ்லா நதி ஓரத்தில் தான் நான் இருக்கிறேன். நேற்று மத்தியானம் எனக்கு ஒரு நல்ல பசி. அந்த நேரம் ஒரு ஆப்பிள் பழம் இந்த நதியில் மிதந்து வந்தது. அவசரத்தில் அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அப்படி செஞ்சது பெரிய தவறுங்கிறத உணர்ந்தேன். ஒரு பொருளுக்கு உரியவர்கள் யாரோ அவங்க அனுமதி இல்லாமல் அந்த பொருளை சாப்பிட்றது ஹராம் ஆகும். ஹராமான அந்த பழம் வந்து என் வயிற்றுக்குள்ளே போனதுலேருந்து எனக்கு நிம்மதி இல்லை. ராத்திரி பூரா தூங்கவே முடியல. காலையில் எழுந்திரிச்சதும் இந்த நதி ஓரமாக பார்த்துக்கிட்டே வந்தேன். உங்கள் தோட்டத்தை பார்த்தேன். ஒரு மரத்தோட கிளை வந்து தண்ணியில் தொட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதனால் நான் சாப்பிட்ட பழம் இங்கேருந்து தான் வந்திருக்கணும். அந்த பழத்துக்கு உரியவர் நீங்கள் தான். நீங்கள் என்னை மன்னிச்சாதான் நான் சாப்பிட்ட பழம் ஹலால் ஆகும், குற்றம் நிவர்த்தி ஆகும். தயவு பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு கண்கலங்க கேட்டுக்கிட்டார். இதை கேட்ட இந்த சௌமையை ஆச்சரியத்தோடு அந்த இளைஞரை கூர்ந்து கவனித்தார். இந்த அளவுக்கு நேர்மையான ஒரு நல்ல மனுஷனை விட்டுறக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டார். நிமிர்ந்து அந்த இளைஞரை பார்த்தார். இதுக்கு வந்து தண்டனையை ஏத்துக்க தான் வேணும்னார். எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாரினார் அவர். இதுக்கு தண்டனையா 12 வருஷ காலம் நீ இங்க பணிவிடைகள் செய்யணும்னார். பணிவிடை செய்யறதை என்னுடைய பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டார். 12 வருஷம் முடிஞ்சது. அந்த 12 வருஷ காலத்தில் அந்த இளைஞரோட வயசும் தகுதியும் வளர்ந்தது. கடைசியில் அந்த பெரியவர் அந்த இளைஞரை கூப்பிட்டார். இதை பாருப்பா, இன்னையோட உன் பணிவிடை காலம் 12 வருஷம் முடிஞ்சது. ஆனால் தண்டனை இதோட முடிஞ்சுட்டதான் நினைக்காத, அது இன்னமும் முடியல. கடைசியாக இன்னும் ஒரு தண்டனை பாக்கி இருக்குது, அதை நீ ஏற்றுக்கணும்னார். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு சித்தமாக இருக்கிறேன்னார் இவர். எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, அவளுக்கு 2 கண்ணும் தெரியாது, 2 காதும் கேட்காது, 2 காலும் செயல்படாது, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னார் பெரியவர். இதை கொஞ்சமும் ஒரு எதிர்பார்க்கலை. 1 நிமிஷம் திகைச்சார். அடுத்த நிமிஷம் சரி, இதையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன்னு. இறைநேசர் செல்வர் சௌமை அவர்களுடைய புதல்வி பாத்திமாவுக்கும் இளைஞர் அபு சாலிஹ் மூசாவுக்கும் அடுத்த சில தினங்களில் முறை

இப்படி திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் மணமகளை பார்த்து அந்த இளைஞர் திகச்சு போயிட்டார். ஏன்னா அந்த பெரியவர் சொன்னதுக்கு நேர்மாறாக இருந்தார் ஃபாத்திமா. உடல் ஊனம் எதுவும் கிடையாது, ரொம்ப அழகாக இருந்தாங்க. மறுநாள் சௌமையை அபுசாலிகை கூப்பிட்டு இதுக்கு விளக்கம் சொன்னாராம். என் மகளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னது தான் சொல்லியிருந்த நேற்று முன்னாடி சொன்னேன். அது எந்த விதமான தீய காட்சிகளும் அவள் கண்ணுக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். காது கேட்காதுன்னு சொன்னேன், தீய விஷயங்களை அவள் கேட்க மாட்டான்னு அர்த்தம். கால்கள் செயல்படாதுன்னு சொன்னேன், வீட்டை விட்டு தீமையான இடங்களுக்கு அவள் போக மாட்டான்னு அர்த்தம் அப்படின்னார். 12 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை முதல் முறையாக பார்த்தப்பவே உண்மை வந்து என்னுடைய சீடராக மானசீகமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னாராம். இந்த இளைஞர் அபுசாலிஹ் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆன்மீக மேதையாக உயர்ந்தார். அந்த தம்பதிகளுக்கு 60வது வயசில் ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த காதர் ஜிலானி முகைத்தீன் ஆண்டகை, அதாவது அந்த குழந்தை தான் ஆன்மீக பேரரசர் முகைத்தீன் ஆண்டகை. அப்படி வந்து அந்த கதையை சொல்லுவாங்க பழைய இதை. அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு வழிகாட்டணும். எனக்கு ஒரு சிநேகிதன், அவன் சொன்னான், டேய் என்னுடைய மாமனார் கூட தன்னுடைய பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார், அது பொய்ன்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது அப்படின்னா. என்ன சொன்னார்ன்னு கேட்டோம். என் பொண்ணு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கோபம் வந்தால் கையில் கிடைக்கிறத எடுத்து உங்கள் மேலே எரிவா, நீங்கள் தான் அனுசரித்து நடந்துக்கணும்னு சொன்னார் அப்படின்னா. அப்படி அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அவர் மாதம் ஒரு தடவைன்னு அவர் சொன்னது பொய், தினம் ஒரு தடவை அப்படி செய்கிறா, இதுதான் உண்மை அப்படின்னா.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 7:35. மதுரை திண்டலில் இனிமையுடன் இணைவது வைஷ்ணவி. மதுரை திண்டல் தரும் முதல் பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், கே ஜே யேசுதாஸ் குழுவினர் குரலில்.

மதுரை திண்டல் நிகழ்ச்சியை இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 7:48. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இந்தியன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குழுவினர் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவிடும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கூடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் டட்டேஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பெண்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் காலை 8:02:19.

0: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் காலை 8:03, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் கேட்கலாம் பாடல், சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில்.

ಪಾಕೆಟ ಪಾಕೆಟ ಧ್ವನಿ ನೋಡೋಣ ಪಾಕೆಟ ಪಾಕೆಟ ಧ್ವನಿ நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நட்டனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் ஹிரணன.

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி ஷைலஜா குரலில் சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டோம். இது மதுர தென்றல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் அழகன் திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30 மதுரத்தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் கேட்கலாம் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து.

அடுத்து இந்த பாடலுடன் இணைந்து நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். மீண்டும் கேட்கலாம் மதுரத்தென்றல் முற்பகல் 11:02. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவங்க சார். என் பேர் காவேரி. நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க சார். சமீபத்தில் ஆகாசவாணியோடைய 90வது வயது முடிவடைய போகுது, ஜூன் 8 தேதியோட அப்படின்னு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு, அதுவும் சார் உங்கள் கூட கலந்துக்கிறதுல நான் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேங்க சார். பெருமிதம் கொள்கிறேன். வானொலின்னா மக்களுடைய ஒரு அங்கமாயிடுச்சு. எவ்வளோதான் எந்தெந்தோ செல்ஃபோனோ இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, வாட்ஸ்அப்புன்றாங்க, இங்கேருந்து வீடியோ காலில் பேசிக்கலான்றாங்க, எவ்வளோதான் விஞ்ஞானம் ஆக்குவை பண்ணாலும் நம்மளுடைய வானொலி என்ற சிறப்பான இடத்த, அது ஒரு தாய் மாதிரி சார், அதை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு பொசிஷனையும் அந்த இடத்த யாராலையும் தடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இது ஒரு மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை சார். அது
0: இப்போ நீங்கள் சின்ன வயசில் இந்த வயசில் வானொலி கேட்டதுலேருந்து உங்கள் லாபம் இருக்குது?
1: நல்ல ஒரு அருமையான கேள்வி சார் இது. எனக்கு வந்து வயது இப்போ வந்து 54 ஆகுதுங்க சார். 5 வயதுலேருந்து நான் வானொலி கேட்டுன்னு சார். ஏன்னா அப்பா ஒரு வானொலி பிரியர். அப்போலாம் வந்து வானொலி அறிக்கை ஆகட்டும், ஒரு நாட்டு நிகழ்வு, முக்கியமாக செய்தி சார். மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருவோம் பள்ளியிலேருந்து. அப்போ கரெக்டாக நாங்கள் வீட்டு வாசல் நெருங்கும்போது

0: போது அப்பா செய்தி வச்சிருப்பார். என்னன்னா, ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. அது நல்லா பதிஞ்சு போச்சு சார் என் மண்டையில், என்னுடைய மைண்ட்ல பதிஞ்சு போச்சு. அதே போல அந்த செய்திகள் முடிந்த உடனே நாதஸ்வரம் ஒன்று போடுவாங்க சார். அது திருச்சி உறையூர் வெங்கட்டுன்னு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவரை நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி சந்திச்சேன் சார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரேடியோவில் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய இசையை, இப்போ நான் நேராக நீங்கள் தான் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு. அப்போல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வானொலியில தான் கேட்பாங்க மக்கள். பாண்டிச்சேரி சுதேசி காட்டன் மில்ல ஆலை தொழிலாளியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு போனஸ் ஒண்ணு போட்டாங்க, 700 ரூபாய். அது பெரிய காசு சார். அப்ப 1976 எனக்கு அப்ப 6 வயசுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வானொலி வாங்கிட்டு வந்தாரு ரிக்ஷாவில வச்சு. அந்த ரேடியோ பெருசு சார். வாங்கிட்டு வரும்போது ஒரே சத்தம், எங்க வீட்டுல எல்லாரும் தெருவுல இருக்கிறவங்களாம் வந்து எட்டி பாக்குறாங்க, என்னதுன்னு. வானொலியை போட்டு சவுண்டு வச்சோம்னா, ஐயோ இதுல இந்தி பாட்டு. அப்ப வந்து சாயந்தரத்துல ஒரு 6 மணில இருந்து ஒரு 3-4 பாட்டு இந்தி பாட்டு போடுவாங்க சார். அதுல ஷோலே இதெல்லாம் வந்து நல்ல முக்கியமான பாட்டு. அதெல்லாம் அப்ப கேப்போம் எல்லாரும், ஐயோ இவ்வளவு பேரா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நாங்க நினைச்சுப்போம் சார், இந்த ரேடியோ பெட்டியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க, குள்ள குள்ளமா இருப்பாங்களா, அப்படிலாம் நாங்க கேட்டிருப்போம். பாருங்க சார், நடந்த நிகழ்வுகளை தவிர அதை அசை போடும் போது ஒரு அலாவதியான இன்பம் வரும்னுவாங்களா, அது உண்மை சார். நான் அதை அனுபவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நியூஸ் கேட்கும் போது அப்பா யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு பின் ட்ராப் சைலன்ட் தான் கேட்கும் வீட்டுல. அவரு கேக்குறதும் இல்ல, நாங்களும் வேற கேட்போம். காலையில கேட்டாவணுன்றது வேற கேட்கணும், ஸ்கூலுக்கு போறோம் இல்லைங்களா, அப்பயே எங்களுக்கு செய்திகள் எல்லாம் கேட்கற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சுன்னு கூட சொல்லிக்கலாம், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. காலையில இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 பாட்டுகளும் ஒன்னா போடுவாங்க,
1: பக்தி பாடல்கள் எல்லாம்
0: பக்தி பாடல்கள் போடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ரேடியோனாக்கா இன்ற அளவு கூட அதோடைய இது குறையிலிங்க சார்.
1: கேட்டுட்டு
0: தாங்க சார் இருக்கிறேன். காலையில எழுந்த உடனே வந்தே மாதிரம் போடுவாங்க சார். அதுக்கப்புறம் மங்கள இசை. மங்கள இசை போடுறாங்கன்னா எல்லார் வீட்லயும் பொதுவா கிரகப்பிரவேசத்துக்கு தான் போடுவாங்க. இது டெய்லியுமே எல்லார் வீட்லயுமே மங்கள இசை. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதுக்கு அடுத்தது இது நான் சொல்லியே ஆகணுங்க சார். 6:35 உழவர்கான செய்திகள்ல காத்த முத்து கருத்த முத்து நிகழ்ச்சி மக்கள் மனதுல எப்படி பதிஞ்சிருக்குதுன்னு பார்த்தா, எல்லாருமே அந்த நிகழ்ச்சிய அவ்வளவு அருமையா பேசப்படுது சார். என்னன்னா உழவர்களான செய்தியும் ஆயிப்போகுது, அதுல என்னென்ன சாப்பிட்டா அது மருந்துக்கான ஒரு தகவலையும் கொடுத்துறீங்க. இளநீ சாப்பிட்டா நல்லது குளிர்ச்சின்றதை விட ஊடுருவு பயிர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. கத்துமுத்து நீ வந்து முருங்கை சாகுபடி பண்ணு, முருங்கைக்கு கீழே வெண்டைக்காய் பயிர் பண்ணு, புளிச்சிக்கீரையை போட்டு விடு, அது ஒரு உபயோகத்துக்கு ஆகும்ல, உபரி வருமானம் வருது. இதெல்லாம் ரொம்ப அருமையான தகவல் சார் அது. அப்புறம் 7:25 மருத்துவ நிகழ்ச்சின்னு ஒன்னு
1: போடுறாங்க,
0: ரொம்ப அருமையாக சார் அது. மதியம் ஒரு 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம்ல தொழிலாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி சார். ஒரு தொழில முன்னேற்றம் அடைஞ்சவங்க அந்த தொழில என்னென்ன நிலவு சுழிகள் இருந்துன்றத சொல்லி கொடுக்கறது, அதை கேட்டு ஓ நாமளும் இந்த மாதிரி செய்யலாம், இந்த தொழில் நம்ம முனையலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நேயர்களுக்கு உண்டு பண்றாங்க. உழவர் உலகம்னு விவசாய நிகழ்ச்சின்னு ஒண்ணு போடுறாங்க சார்,
1: 7:30
0: ஆமாங்க சார். இது வந்து என்னுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துது சார். என்னன்னா அப்பா வந்து மில்லுல வேலை செய்யறாருன்னு சொல்ல, அவருக்கு கரெக்டா 7:45 சாப்பாடு உள்ள எடுத்துட்டு போகணும் மில்லு கேட்டு திறப்பாங்க. அப்ப ஐயோ வீடும் வயலும் நிகழ்ச்சி போட்டாங்க, சீக்கிரம் போடுவாங்க அம்மா. அந்த வீடும் வயலும் நிகழ்ச்சி அது ஒரு மாதிரி மியூசிக் போடுவாங்க சார். அது உன்னைய மனசுல பசுமர தாணி போல எனக்கு பதிஞ்சு சார். ஒவ்வொரு மாதத்தையுடைய கடைசியில ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு சார் மங்கி பார்ந்து ஒரு நிகழ்ச்சி, அதாவது நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் நாட்டு மக்களோட பேசுற நிகழ்ச்சி, அது ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் சார். இதுல புதுவை புதுமைன்னு காலை 7:02 சார், ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தமிழ் அமுது, அறிவோம் அறிவியல், விளையாட்டு நிகழ்ச்சி, இன்னொரு நாள் சட்டம் சம்பந்தமான நிகழ்ச்சி, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். இதுல இன்னொன்னு சார், புதுச்சேரி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுன்னா கார்த்திகை தீபத்தை பத்தி நேரடி ஒளிபரப்பு பண்றதுல நேர்களாக எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. காலையில தினமும் 8:45 வானொலிக்கு 90 என்ற நிகழ்ச்சி, இதுல வானொலி நேயர்கள் உட்பட எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து, அது ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார்.
1: எல்லா வானொலி நிலையத்திலிருந்தும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்க
0: சார். இதுல இன்னொன்னு சார், இது வந்து எவ்வளவுதான் எஃப்எம் போயிட்டே இருந்தாலும் நம்ம ஆகாஷ்

0: ஆகாசவாணிக்கு உள்ள ஒரு பொசிஷன் இடம், அது நம்ம தாய் மாதிரி சார். அதுல இருந்து பிரிந்து வந்ததுதான் எல்லாம். அந்த ஒரு இடத்தை யாராலையும் நான் மறுபடியும் சொல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம். அது என்னுடைய ஆர்வம், என்னை சொல்ல தூண்டுதது. அப்புறம் வெள்ளிக்கிழமை இலக்கியம் பேசுவோம். இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுனாலதான் தமிழுக்கு வந்து வரும் சந்ததியினருக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது. இங்கிலீஷ் பேசினாதான் நம்மளுக்கு ஒரு டீசென்ட்டு, நம்மளை ஒரு மதிப்பாங்கன்ற ஒரு காலகட்டத்தில் தமிழும் பேசு, இலக்கியமாக பேசு, இலக்கணமாக பேசுன்றதுல நல்ல ஒரு நிகழ்ச்சி சார் இது. அப்புறம் சூழல் அறிவோம்னு ஒரு நிகழ்ச்சி சார்,
1: காலையில் 6:55
0: புதுச்சேரி வானிலை நிலையத்தில் சூழல் அறிவோம்னு. அது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி சார் அது. இதை தவிர்த்து கனிந்த வாழ்வுன்னு ஒரு நிகழ்ச்சி சார் அது.
1: மூத்த குடிமக்கள்.
0: ஆமாம் சார், அதை பற்றி சொல்லி ஆகணுங்க சார். ஒரு மூத்த குடிமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது அனுபவங்கள் அந்த சுவாரஸ்யமா சொல்லும் போது அதுல உள்ள ஒரு நல்ல கருத்து எடுத்துக்கிட்டா அது நமக்கும் அது பயன்படும் சார் அது. இது இல்லாம சார், நம்ம ஆகாசவாணியில மணிக்கு ஒரு செய்தின்னு சொல்றாங்க,
1: செய்தி சுருக்கம்.
0: செய்தி சுருக்கம், வீட்டுக்குள்ள இருக்கிறோம், என்ன நடக்குதுன்றத சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்ப சமூக ஊடகங்கள் பல்வேறு இது வந்துருச்சுன்னு நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க. இப்ப வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், பல விதத்துல நம்ம டைவர்ஷன் சொல்லுது இல்ல, மைண்ட் வந்து பல விதத்துல போகுது. இருந்தாலும் வந்து வானொலிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது வானொலி வந்து இப்ப 90வது வயசு முடிய போகுது. இப்ப வானொலியை வாழ்த்தணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்ற ஒரு வார்த்தை நம்மளை எல்லாம் கட்டி போட்ட ஒரு சாதனம்ன்றதை விட ஒரு சாதனையாளர்கள் பயணிக்கிற இடம் சார் அது. நான் அதை உணர்வு பூர்வமாக உணர்றேன், இது மக்களும் உணர்றாங்க. இது வந்து வீட்டிலன்னு இல்லை சார், எங்கே போனாலும் காதில் கேட்டுக்கலாம், நம்மளுடைய வேலைகளையும் செய்யலாம். இன்னும் முன்னேற்றத்துக்கு தான் அடையும் கண்டி நம்ம வானொலி. ரெண்டாவது இடத்துக்கு போகிறது கூட வாய்ப்பு இல்லைங்க சார்.
1: இவ்வளோ நேரம் வானொலிக்கு 90 பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. மற்ற நேயர்களுக்கும் ஒரு பிடித்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம் சார்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நீராயதாக்ஷி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கிருதி, பரஸ் ராகம், திருஸ்ர திரிபுட தாளம்.

நேரம் 9:30. அரங்கிசையில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆடையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இனி கொலுவையின் நாடே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பைரவி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆணையாம்பட்டி ஜி வெங்கடசுப்ரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.61 ரூபாய், டீசல் விலை லிட்டர் 1.71 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடுவாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மண்பாண்டம் செய்வதற்காக வண்டல், மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 10:03. எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் திரைசை கானங்களாக கேட்டு மகிழலாம் நேர்களே. முதல் ஒலிக்கும் பாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து.

பத்மணி 18 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனிமையான திரைசி கானங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பிரியாணி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையிலும் குரலிலும்

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: செக்கச்சிவந்த வானம் திரைப்படுத்த பாடல்களை கேட்டோம். ஏ ஆர் ரஹ்மான் இசையிலும் குரலிலும் இது எனக்கு பிடித்த பாடல்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்காதாயி, நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா.

0: நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான் இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
0: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற, கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
0: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
0: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
0: இல்லம்மா, புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
0: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
0: பாட்டி பாட்டி,
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
0: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 10:36:27. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் திரையசை கானங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஜில்லா திரைப்படத்திலிருந்து டி மான் இசையில்

0: காற்றுவெளி இடையே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இது எனக்கு பிடித்த பாடல், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். தொடர்ந்து பாடல் கேட்கலாம், கத்தி திரைப்படத்திலிருந்து.
1: You know what? Guess who's back?

திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இது எனக்கு பிடித்த பாடல். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நிறைவான பாடலாக கேட்கலாம். மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து

0: ஒலித்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே மதுரை வானொலியோடு. அடுத்த செய்தி சுருக்கத்தை அடுத்து மதுரை தென்றல் கேட்கலாம் நேர்களே. இன்றைய மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில் தேவா இசையமைத்த பாடல்களின் தொகுப்பாகத்தான் கேட்டு ரசிக்க போறீங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள்.

என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.61, டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.71 உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 11:02:35. மதுரத்தென்றல் கேட்கலாம் நேர்களே. இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் தேனிசை தென்றல் தேவா இசையமைத்த பாடல்களின் தொகுப்பாகத்தான் கேட்டு ரசிக்க போறீங்க. முதலில் கேட்கலாம் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டோம். ஹரிஹரன் குரலில், அதே குரலில் பாடல் ஒழிக்கிறது நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து. கேளுங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுர தென்றல்.

பதினோரு மணி 21 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் பாடல்கள் தேனிசை தென்றல் தேவா இசையமைத்த பாடல்களின் தொகுப்பாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேர்களே, தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து.

மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஹரிஹரன் சுஜாதா குரலில். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தேனிசை தென்றல் தேவா இசையமைத்த பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து

முகவரி திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்க கேட்டோம் ஹரிஹரன் ஸ்வனலதா குரலில். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

மொலிதா இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரை தென்றல். பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வைஷ்ணவி. நேரம் நண்பகல் 12 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேர்வுமாக நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவுள்ள குடிமை பதவியேற்பு விழாவில் பத்ம விருதுகள் 2026 வழங்கும் நிகழ்வின் முதற் பகுதியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 12:10 இசை மேடை, இதில் MS அனந்தராமன் மற்றும் MA கிருஷ்ணசுவாமி இணை வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி, இதில் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ அவர்களுடன் நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம்.

0: 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக 1:55 பாரதியார் பாடல் கேட்கலாம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரத்தன்றல், 2:40 ஹிந்தி லெசன், ஆசிரியர் வி லீலாவதி, மாணவர் விஸ்வாஷ் சோனி. 2:55 வானிலை அறிக்கை. நேர்களே, இன்று மாலை நமது மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவுள்ள குடிமை பதவியேற்பு விழாவின் பத்ம விருதுகள் 2026 வழங்கும் நிகழ்வின் முதற் பகுதியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சியும் நேர்மும். 6:05 ஆங்கிலத்த செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல். இன்றைய ஒருபட பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து? விடியும் வரை காத்திரு என்ற திரைப்படத்திலிருந்து. 6:30 மாநில செய்திகள் சின்னஞ்சலாக. 6:40 மதுர தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுர தென்றல். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இதில் சிறுதானியங்கள் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கத்தாளம்பட்டி விவசாயி பாக்யராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 8:05 மதுரத்தன்றல். 8:30 அச்சானி. இதில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக. 9:30 இசை பேருரையில் தெய்வீக கனவுகள் வழங்குகிறார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன். உடன் மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம். 10:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேர்மும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேர்களே, நிகழ்ச்சியும் நேர்மும் கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: This is Akashvani, the news read by Valsa Williams.

0: இதுவரை எம் எஸ் அனந்தராமன் மற்றும் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வாசித்துள்ள இரு வயலின் இசை கேட்டீர்கள்.
1: தொடர்வது தமிழ் செய்திகள். சின்னஞ்சலாக கேட்கலாம் நேர்களே.
2: வணக்கம். ஆகாஷவாணி.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை

0: தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜி கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசி மிட்சு மோட்டெகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
2: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில்

0: 2013 ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
1: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
2: நான் டிப்ளமோ ட்ரிபிளி முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதுல வந்து இங்க செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துறதா பார்த்தேன். இங்க எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க எல்லாமே நல்லபடியா சொல்லி தராங்க. இதனால என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமா சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லி இங்க வந்து பயிற்சி எடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்க உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாய்க்கும் டீசல் 99.59 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு ட்ரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:15. ஆகாஷ் வாணி. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் இம்மாதம் 27ஆம் தேதி வரை தென் தமிழ்நாட்டின் கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பினை கேட்டீர்கள். இனி சில மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் AM ராஜா ஜிக்கி பாடியுள்ள பாடல். பாடலை இயற்றியவர் மதிவாணன். இசையமைப்பு MS ஸ்ரீராம்.

0: அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நிறைவாக மு பகத்சிங் இயற்றிய பாடலை டி ஆர் ரத்னவேலு இசையில் பாடியுள்ளார்கள் கே வீரமணி, டி கே ராதா.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 1:24 நொடிகள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: ₹10,00,000 லாட்டரி எனக்கா?
4: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
5: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: அதுவும் ஆப்லேந்தா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
5: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: படைப்புகளை இந்தி மொழியில அறிமுகப்படுத்தியதோட தமிழ் இலக்கியங்களை பிற மொழிகளுக்கு மொழி பெயர்க்கிறதுல முக்கியமான நபரா விளங்கக்கூடிய டாக்டர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவங்க தான் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 90வது வருஷம் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் இந்த ஆல் இண்டியா ரேடியோடைய. அந்த டயத்துல என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ பண்றது, அதுல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம்.
0: வணக்கம் மேம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் மேற்கொண்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். பாரதிக்கு கவிமால்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பாரதியாருடைய கவிதைகளை வந்து நீங்கள் இந்தி மொழியில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கீங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியங்களுடைய பல பாரம்பரியமான விஷயங்களையும் உங்களுடைய எழுத்தில் வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க வெளியுலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல நூல்கள் எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த தமிழ் இலக்கியங்கள் மேல ஆர்வம் எப்படி வந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: தமிழ் நம்ம தாய்மொழி தானே, அதனால நம்ம வந்து எப்போவுமே நம்ம தாய்மொழி மேலே ஒரு பற்று இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம வீட்டில் தமிழ் தானே பேசுகிறோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆர்வம் உண்டு அந்த தமிழ் இலக்கியத்தில். அப்போது சும்மா புக்ஸ் எல்லாம் அப்படியே படிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கிராஜுவலாக போய் அப்புறம் அந்த சிவசங்கரி கதைகள் என்ன, அதை நாவல்ஸு, அது இது எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போது எனக்கு ரொம்பவே இல்லாட்டாலும் எனக்கு இங்கிலீஷ் சரி, ஹிந்தி சரி, எல்லா லாங்குவேஜோடைய லிட்ரேச்சரு, சான்ஸ்கிரிட் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிட்ரேச்சரில் அப்படியே மூழ்கி போயிடுவேன். சின்ன வயசுலேருந்தே புக்கு படிக்கிற ஆர்வம் இருந்தது. ஸோ இங்கிலீஷ் புக்கானாலும் சரி எதாக இருந்தாலும் நான் அப்படியே படித்து அதுலேயே லயிச்சு போயிடுவேன். நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு நான் ஹிந்தி தான் படிச்சுட்ருக்கேன், எம்ஏ ஹிந்திலாம் படிச்சு. அப்புறம் ஒரு செமினார் ஒன்று நடத்தினாங்க. அப்போது ஒரு அதில் வந்து பகத்சிங் பற்றி, மங்கள் பாண்டே பற்றிலாம் அவங்க பேசினாங்க. சரி நம்ம வந்து வாஞ்சிநாதனை பற்றி பேசலான்னு சொல்லி பேசினேன். அப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடுது. அப்படி ஒருத்தர் இருந்தாரா, எங்களுக்கு தெரியவே தெரியாது, இவ்வளோ நாள் தெரியாதுன்னு நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போது எனக்கு வந்து ஆச்சரியம், ஓ இவங்களை பற்றிலாம் தெரியாதா இவங்களுக்கு, ஐயோ நம்ம ஊரில் எவ்வளவு கப்பலோட்டை தமிழ்லாம் நம்ம சினிமாலாம் கூட பார்த்துருக்கோம்ல, அப்படியே நம்ம அழுதுறோம் சிவாஜி கிருஷ்ணன் நடிச்சு அப்படியே கப்பலோட்டை தமிழ் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, செக்க இழுத்து அப்படி எவ்வளோ பெரிய பணக்காரர், எவ்வளோ கப்பல்லாம் ஓட்டிட்டு. சரி நம்ம வந்து இவங்களை பற்றிலாம் எழுதலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம தமிழ்நாடுக்கே சுதந்திரதா சேனானி அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். ஸோ அந்த புக்குக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ், அவங்க ஸ்கூல்ல எல்லாம் கூட சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்லேருந்து அவார்டு கூட கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்மள ஒரு ஊக்கமா இருக்கு நினைக்கிறேன். நான் நம்மளுக்கு ஊக்குவிச்சானா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதுவோம் இல்லையா. ஸோ அப்படியே எழுதிண்டே போயிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் 2014 எழுதினேன் இதை, 2018 இதை புக்கு செலக்ட் ஆச்சு, அப்புறம் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இது மாதிரி எழுதிண்டே போனேன். டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்கேன். அதில் வந்து நான் ஹிந்தி டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஹிந்தி டீச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. என்ன பார்ட் டைம் ஹிந்தி டீச்சராக போட்டிருந்தாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜ் டீச் பண்ணோம். எதுக்கு மேடம் எங்கள் மேலே ஹிந்தி போத்துறீங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லா லாங்குவேஜும் ஒரு ட்ரெஷர் நினைங்க, எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே நிறைய சிமிலர் வேர்ட்ஸும் நீங்கள் இருக்குது, ஹிந்திலையும் தமிழ்லையும் இருக்குது. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்லேயே நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. சூரியனுக்கு என்ன சொல்கிறீங்க, சூரியன் அதே தான், சூரியன் அதே புஸ்தகம், அதே புஸ்தகம் தான் ஹிந்தியில், சூரிய புஸ்தகம் அதெல்லாம். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குன்னு சொன்னோடனே நான் வந்து டெய்லி எழுதி வச்சுப்பேன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா அதை ஒரு புக்காக போட்டேன், சப்த சங்கம், சிமிலர் வேர்ட்ஸ், தமிழ்லையும் ஹிந்திலையும் இருக்கிற சிமிலர் வேர்ட்ஸ். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் புக், முதல்ல அந்த புக்கை தான் எழுதினேன். அது என்னன்னா, எல்லா ஹிந்தி ஒர்க் ஷாப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தி ஒர்க் ஷாப்ஸ்ல எல்லாம் இதுக்கு ஒரே டிமாண்ட். அதெல்லாம் எனக்கு ஒரு உந்துதல் ஆச்சு, நல்லா எழுதுறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் புக் அது வந்து யூபி கவர்னர் வந்து அது அவர் கையால் ரிலீஸ் ஆகி இதாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் மூமேதா சார் வந்து எனக்கு கவிதை, அவரோட புக்ஸ் யாரோ சொல்லியிருக்காங்க அவருக்கு, அவர் கொண்டு வந்து எங்கிட்ட புக்கை கொடுத்துட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்புறம் தான் அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்ச விஷயம்லாம் எனக்கு தெரியும். அப்போ அவர் வந்து கண்டீர் பூக்களை கொண்டு வந்து கொடுத்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னார். மனிதனை தேடி அது ரெண்டையும் நான் ஹிந்தியில் பண்ணியிருக்கேன். அஸ்ரு புஷ்பு, மாணவிகி கோஜ்மேன்ட்டு.

0: மேத்தாவுடைய இரண்டு நூல்களை வந்து நீங்கள் மொழிபெயர்த்த விஷயத்தை வந்து சொன்னீங்க. அதுலேயும் குறிப்பாக மு மேத்தா அவர்களே வந்து உங்களுடைய வீட்டிற்கு வந்து இந்த இரண்டு புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது. எனக்கு நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்னைக்கு இந்த அளவிற்கு நீங்கள் வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியிருக்கீங்க. இந்த படைப்புகளுக்கு எல்லாம் ஒரு அச்சாணி கொடுத்துருப்பாங்க இல்லையா? பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தூண்டுகோலாக இருந்திருக்கும் இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: நான் எம்ஏ ஹிந்தி ஆல்ரெடி படித்ததுனால அங்கே டிபார்ட்மெண்ட்டில் டீச்சர்ஸ் தேவைப்பட்டது, பார்ட் டைம் ஹிந்தி டீச்சராக அவங்க வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஸோ அவங்க என்ன வந்து போட்டாங்க, நாமினேட் பண்ணினாங்க 3:30 to 5 டெய்லி கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அஃபிஷியல்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வருவாங்க படிக்கிறதுக்கு, ஹிந்தி படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு, அவங்களுக்கு வந்து நிறைய கிராண்ட்டு அதெல்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க படித்து ஆகணும், கம்பல்சரி தான். ஸோ அவங்களுக்கு ஆனால் தான் ப்ரொமோஷனே தேல் பிகம் எலிஜிபிள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஹிந்தி கிளாஸ் படிக்கிறதுக்கு வருவாங்க. அண்ட் இன்னொரு என்ன விஷயம்னா, ஆக்சுவலி அவங்களுக்கு ஏன் அப்படி பிடிக்காதுன்னா, கொஞ்சம் 6 months அவங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு சென்டென்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடணும் அவங்கள நம்ம அப்படி. அப்போது அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ ஸ்பீடாக நம்ம எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த லெவலில் வர முடியும். உங்களை அறியாமலே நீங்கள் நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ தமிழ் பேசும்போதேன்னு சொல்லுவேன். இப்போ இந்தியன் லாங்குவேஜ் எல்லாம் ஒரே இது சிமிலர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போது நான் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுப்பேன். இன்றைக்கி இந்த வேர்ட்ஸில் வந்தது கான்ட்ரவர்சி வந்தது, டிஸ்கஷன் வந்தது. ஸோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு பேப்பராக எழுதி வச்சுப்பேன். என்னோடய டாட்டர் பார்த்தா, என்னம்மா இந்த மாதிரி எதுக்கு நீ பேப்பரில் நிறைய விட்டு விட்டாக எழுதி வச்சுருக்கேன், நிறைய வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன், இதெல்லாம் சேர்த்து ஒரு

0: புக்கு போடேன் அப்படின்னு சொன்னான். சரி அப்புறம் தான் சரி நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்தது சரின்னு பார்த்தா 1500 வேர்ட்ஸ் வந்துடுது. அப்போ அதெல்லாத்தையும் சேர்த்து சப்த சங்கம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டேன். அதில் வந்து எல்லாமே சிமிலர் வேர்ட்ஸ் இன் தமிழ் அண்ட் ஹிந்தி. ஸோ இது போட்ட உடனே ரொம்பவே இதுக்கு டிமாண்ட், இப்போ அது எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட் ஆச்சு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் மூமேத்தா சார் வந்து அவரோட புக்ஸை கொண்டு வந்து கொடுத்து அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் அந்த புக்கு பப்ளிஷ் ஆகும்போது அவரே அதுக்கு ஃபோர்வேர்டும் எழுதி கொடுத்து, ரொம்ப அழகான ஃபோர்வேர்டு எழுதி கொடுத்துருக்காரு. அவர் மறக்கவே முடியாது. அவருக்கு என்றைக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் அது வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் போயிட்ரி டிரான்ஸ்லேஷன், போயிட்ரி டிரான்ஸ்லேட் பண்ணது கிடையாது. அது வரைக்கும் நான் ஒரிஜினல் போயிட்ரி எழுதியிருக்கேன். மனதின் வீணை நாதம் அப்படின்னு மன்கி ஜங்கார்னு ஒரிஜினல் போயிட்ரி எழுதியிருக்கேன் ஹிந்தியில். பட் தமிழ்லேருந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகுமே அப்படின்னு நினச்சிட்டு நான் ட்ரை பண்ணினேன். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. இதுக்கு வந்து நம்மளுக்கு தமிழ் வளர்ச்சி துறைன்னு இருக்குது, அங்கேருந்து கிராண்ட் கூட கிடச்சிது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது.
1: சிறப்பு மேம், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய அந்த மொழியினுடைய ஆர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களுக்கு ரொம்பவே தெரியுது. அந்த ஆர்வத்தினால தான் இவ்வளோ விஷயங்கள் இந்த படைப்பு வந்து இந்த உலகிற்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது மேம். பாரதிக்கு காவியமாலா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருடைய கவிதைகளை இந்தி மொழியில வந்து நீங்க மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கீங்க. பாரதியாருடைய கவிதைகளை நீங்க இந்தி மொழியில மொழிபெயர்ப்பு செய்யும் போது நீங்க ஏதாவது சவால்கள் சந்திச்சுவீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: சவால்கள்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் இருக்குது, அதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம ஃபுட்நோட் மாதிரி எழுதி எந்த கான்டெக்ஸ்டில் அவர் அதை எழுதினாருங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு.
1: சிறப்பு மேம், இப்போ பாரதியாருடைய பாடல்களில் முழுமையாக நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா இல்லை குறிப்பிட்ட ஏதாவது பாகங்கள் பண்ணியிருக்கீங்களா?
0: அதாவது நான் பாகங்கள் தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸு நான் பண்ணலை. ஒரு 30 கவிதைகளை மாத்திரம் எடுத்து எழுதியிருக்கேன், ஆனால் அதை வந்து நான் பாகமாக பிரிச்சிருக்கேன். பக்தி இலக்கியம், மகளிர் பற்றி எழுதினது, தமிழ்நாட்டை பற்றி எழுதினது, தேசப்பற்று பற்றி எழுதினதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5-5 தான் எழுதி மொத்தம் 30 கவிதைகளை தான் நான் பாரதியார் கவிதை பாரதிக்கு காவியமாலாங்கிற பேரில் ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்.
1: நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசும்போது ஒவ்வொரு உங்களுடைய புத்தக பயணத்திற்கும் அது கூடவே கோர்வையாக இன்னொரு விஷயமும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மொழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றொரு மொழிக்கு நம்ம வந்து மொழிபெயர்ப்பு செய்கிறோம். அப்போ வந்து ஏதாவது கடினமான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எப்படிங்க மேம்?
0: நம்ம கலாச்சாரத்தை வந்து அங்கே கொண்டு போகிறது தான் என்னுடைய மெயின் இது. இப்போ நான் வந்து சாகித்ய சேத்துன்னு சொல்கிறாங்க என்ன, அதாவது பிரிட்ஜ் பிட்வீன் த 2 லாங்குவேஜஸ். ஸோ நிறைய இடத்துல அவங்கெல்லாம் சொல்லும்போதே சாகித்ய சேத்துங்கிற மாதிரி என்ன பிரிட்ஜாக நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து மீனாங்கிற ஒரு புக்கு ஒன்று எழுதினேன். எங்கள் அம்மாவுடைய லைஃப் நினச்சா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அவங்க நேராக திருநெல்வேலியில் பிறந்துட்டு நேராக நார்த் இந்தியா, எங்கள் அப்பா ஏர்ஃபோர்ஸ் இருந்தார், நேராக நார்த் இந்தியாவில் போய் செட்டில் ஆன உடனே இங்கே உள்ள கல்ச்சரை அவங்க கொஞ்சம் கூட விடலை, அது அப்படி அடாப்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாங்க. அதனால தான் எனக்கு எல்லாமே தெரியும். நம்ம கிராமிய பாடல்கள், நம்ம கல்யாணங்களும் போது பாடுறது, நம்ம சீமந்த அந்த மாதிரி வளகாப்பும் போது பாடுற பாட்டுகள், இல்லைன்னா ஒரு பொங்கல் போது, அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாடுற பாட்டுகள் எல்லாம், கோலாட்டம் கும்மி எல்லாம் அடிச்சுட்டு பாடுவாங்க, அப்படிலாம் கொண்டாடுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் கூட நான் வந்து மீனான்னு ஒரு நாவல் எழுதி, குறுநாவல் எழுதி அதில் இதெல்லாம் கூட இன்கார்பரேட் பண்ணி அதை வந்து நான் ஹிந்தியில் அதனுடைய மொழிபெயர்ப்பு பண்ணி அதை எடுத்துன்னு போயிருக்கேன். ஸோ நார்த் இந்தியாக்காரங்க நிஜமாவே அதை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்ம கல்ச்சரை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்கிறது அப்போதான் தெரிஞ்சது.

0: இப்போ மொழிபெயர்ப்பு நீங்க செய்யும் போது வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா இல்ல நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய உணர்வுகள் ரொம்ப முக்கியமா, அதை எந்த அளவுக்கு நீங்க கவனத்துல கொண்டு நீங்க இந்த மொழிபெயர்ப்புகளை செஞ்சீங்க மேம்?
1: இல்ல, இது ரெண்டுமே தான் முக்கியம். வார்த்தைகளை வந்து நம்ம தப்பா போட முடியாது. அழவள்ளியப்பாவுடைய கவிதைகளை பண்ணினேன், தோந்து வாலே கணபத்தின்னு சொல்லி பண்ணினேன். ஸோ அதுல வந்து அவங்க எல்லாம் வந்து நம்ம அல்வா போல மாம்பழம் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ அவங்க சொன்னாங்க அல்வா போல மாம்பழம், மாம்பழம் வந்து அல்வா போல இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் அது தெரியாது, அப்படி கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து தேன் போல மாம்பழம் தானே எழுதணும், நீங்கள் எப்படி அல்வா போல மாம்பழம் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன் எனக்கு ஒரு ரைட்டும் கிடையாது சார், அந்த கவிஞர் என்ன எழுதியிருக்காரோ அது அப்படியே எழுதுறது தான் என்னோட வேலை, கை வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஐ எம் ஒன்லி அ டிரான்ஸ்லேட்டர், ஐ எம் நாட் அன் ஒரிஜினல் கிரியேட்டர். அதனால நான் அவர் என்ன எழுதினாரோ அதை தான் நான் எழுதுவேன், அல்வா போல தான் மாம்பழம், அல்வா போல மாம்பழம் தான் நான் எழுதுவேன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அந்த புக்கில், அப்படி தான் அல்வா போல மாம்பழம், அல்வா ஜேசா ஆம் அப்படி தான் எழுதியிருக்கேன்.
0: ஓகே மேம், நீங்க நேரிட்ட சவால்களையும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, நீங்க படைத்திருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல எந்த படைப்ப தமிழ் மொழியிலிருந்து நீங்க மொழிபெயர்க்கிறது உங்களுக்கு சவாலா இருந்துச்சு?
1: சங்ககால தமிழ் இலக்கியம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே கஷ்டம். இப்போ நம்ம பேசுற தமிழே கிடையாது அது இல்லையா. ஸோ அதை வந்து நான் ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணினேன். எனக்கு அவ்வியா ரொம்ப பிடிக்கும். இப்போ நார்த் இந்தியாவில் கபீர் தாஸ்ன்னு இருக்காரு, அவரோடது தான் எல்லாருமே படிக்கிறாங்க. கபீர் கே தோஹே, ரெண்டு ரெண்டு கப்லெட்ஸ், ரெண்டு ரெண்டு வரிக்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவ்வையாரும் அதே மாதிரி தானே எழுதியிருக்காங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட படிக்கிறாங்களே, ஆதி காலத்துலேயே இருந்திருக்காங்க, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்காங்க. கபீர் எல்லாம் வந்து அப்புறம் தான் வந்திருக்காரு. ஸோ அதை நம்ம கொண்டு போகணும்னு நினச்சுட்டேன் மனசில். அவங்க யோகா பக்தி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. அதை வந்து நம்ம படித்து அதை கிரகிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரெக்டான வேர்ட்ஸை போட்டு கொஞ்சம் கூட மாறாதைக்கு அதனுடைய அவங்களோட ஸ்பிரிட், அவங்க எந்த இதில் எழுதினாங்களோ அதனோட

0: புத்தகங்களையும் அதையும் அப்படியே நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. முதல்ல அந்த புக்ஸே கிடைக்கல, அதுக்கப்புறம் புக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை படிச்சு, அதுக்கப்புறம் அதனுடைய கவிதை நயத்திலையும் எழுதிட்டு, அதுக்கப்புறம் என்ன மீன் பண்ணினாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கிறதையும் டீட்டெயிலாக அதையும் கீழே எழுதி ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஔவையார் தனிப்பாடலாம் கூட அதே ஒரு 150 பக்கத்துக்கு மேலே வந்தது. கதைகள் வெவ்வேறு கதைகள் இருக்கு, ஒவ்வொரு கான்டெக்ட்லேயும் அவங்க எப்படி ஒரு கவிதை சொன்னாங்க அங்கே, அதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படிக்க படிக்க நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்ததுனால அது எழுதியிருக்கேன். அது நான் கட்டாயம் இது இப்போதான் வந்திருக்கு, புதுசாக எழுதியிருக்கிற புக்கு இதுதான். 5 வருஷம் ஆச்சு இதை எழுதுறதுக்கு, சரியாக எழுதுறதுக்கு. இந்த ஆக்ராவில் வந்து கேந்திரிய ஹிந்தி சன்ஸ்தான் அங்கே வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த புக்கு. இனிமே தான் இது டிஸ்கஷனுக்கு இனிமே எடுத்துக்க போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அடுத்த வாரம் மாதிரி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ நிறைய பேருக்கு போய் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆர்வம்.
1: கண்டிப்பாக எங்களுடைய நிலையத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த புத்தகம் ஒரு பெரிய அளவிற்கு மக்களால் படிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மேம், இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ் இலக்கியத்தை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: தமிழ் இலக்கியம் வந்து எந்த இலக்கியமானாலும் அது வந்து ஒரு புதையல், பணம் மாத்திரம்தான் புதையல் அது மாதிரி நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு பணம் மாத்திரம்தான் வேணும் வேணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம மனசுக்கும் திருப்தி இருக்கணும் இல்லையா? இப்போ பணத்தை மாத்திரம் நிறைய வச்சுட்டானா என்ன பண்ண முடியும்? சாப்பிட்றது ஓரளவு தான் சாப்பிட முடியும், ஆனால் வந்து நம்மளுக்கு மனசுக்கு வந்து திருப்தி கொடுக்கறது வந்து நிறைய படிக்க படிக்க படிக்க எப்படி வாய்க்கு வந்து ஒரு இனிப்பு சாப்பிட்டா எவ்வளவு நம்மளுக்கு அமுதம் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி. அதனால தான் நான் ஔவையாருக்கே அமிர்த வாணின்னு கூட வச்சுருக்கேன் அதுக்கு பேர், அவையாரோடத. பட் வந்து இலக்கியம்ங்கிறது வந்து நம்ம ஊரை ஊரை ஊத்து மாதிரி பெருகிட்டே இருக்கும், அது எடுத்துகிட்டே இருக்கலாம். அது மாதிரி எவ்வளவு நீங்க படிச்சுட்டே இருக்கீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நாலேஜும் வளரும். 4 பேருக்கு பேசுறதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும் போது. எவ்வளவோ இருக்கு இந்த உலகத்துல வந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு இருக்கா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நினைச்சோமே. இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் அப்படி தான் நினைக்கிறாங்க, இந்த கூகுள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுது. அப்படி கிடையாது. இதெல்லாம் படித்தானா அவங்க எவ்வளவு அனுபவம் இருந்தால் அவங்களால அப்படி பேசியிருக்க முடியும். எப்படி ஔவையார்லாம் கூட அந்த சங்க காலத்தில் எவ்வளோ வருஷம் முன்னாலும் இருந்தவங்க, அவங்க ராஜாக்கெல்லாம் கூட அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீ வந்து கம்பெனியே கூட சொல்லியிருக்காங்க, ஒரு டெய்லர் பேர்டு வந்து அது வீவ் பண்ணும், அதனோட நெஸ்ட்டை வீவ் பண்ண தெரியும், அவ்வளோதான் தெரியும் அதுக்கு. உனக்கு வந்து போயிட்ரி மாத்திரம்தான் எழுத தெரியும், உனக்கு எல்லாம் கூட தெரியுமா? நீ எதுக்கு பெருமைப்படுற? ராஜா வந்து உன்னை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு, உன்னை இது பண்ணுறாருன்னு சொல்லி நீ வந்து பெருமைப்படாதேன்னு கம்பெனியே கூட அவங்க தட்டி கேட்டிருக்காங்க. மற்றவங்களெல்லாம் நீ சமமான மதிக்கணும், மற்றவங்களாம் கூட நல்லா எழுதுகிறாங்க. அப்போ ஒருத்தரும் ஒரு இப்போ ட்ராமாவில் ஒருத்தர் நல்லா எழுதுவாங்க, ஒருத்தர் வந்து போயிட்ரி நல்லா எழுதுவாங்க. அந்த மாதிரி இலக்கியத்தில் எவ்வளோ இது இருக்கு, விதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒருத்தரும் ஒரு இதில் ஸ்பெஷலைஸ் ஆவாங்க. அதனால யாருமே பெருமை பண்ண கொள்ளக்கூடாதுன்ட்டு அவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும் போது தான் நம்மளுக்கே தெரியும், கற்றது கைமண் அளவு, கல்லாதீனா நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும், படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் என்னுடைய அட்வைஸ்.

0: மேம், இப்போது நிறைய புத்தகங்கள் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. அதில் குறிப்பாக உங்களுடைய மனம் கவர்ந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளுடைய எழுத்துக்களே நமக்கு சில நேரத்தில் வந்து மனம் கவர்ந்த எழுத்துக்களாக மாறும் இல்லையா, அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சில புத்தகங்கள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள்.
1: இப்போது நான் வந்து ஒரிஜினலாக ஹிந்திலேயே கூட எழுதுகிறேன் நிறைய. இப்போது சுந்தரி கா சப்னா ஒரு அந்நிய கஹானியான்னு சொல்லி என்னுடைய படைப்பு ஒன்று இருக்குது. அது வந்து ஹிந்தியில் நான் என்னுடைய சொந்த கதைகளெல்லாம் எழுதியிருக்கேன். நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் கதைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிவசங்கரின்னு ஒரு ரைட்டர் எல்லாருக்குமே தெரியும், தமிழில் ரொம்பவே ஃபேமஸ். அவங்கள மாதிரி பெரிய ரைட்டர் உடைய தொடர்பு எனக்கு இருந்தது. ஏன்னா நான் வந்து என்னுடைய தீசிஸே நான் பிஹெச்டி பண்ணும்போது அவங்களுடைய கதைகளை தான் நான் பண்ணியிருக்கேன். மனு பண்டாரி நார்த் இந்தியன் ரைட்டர் அண்ட் இங்கே இருக்கிற சிவசங்கரிங்கிற ரைட்டருடைய கதைகளில் இருக்கிற ஸ்டோரிஸில் சோஷியல் ப்ராப்ளம்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய தீசிஸ் அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஸோ அதுதான் என்னுடைய டாப்பிக்காக இருந்தது. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணினாங்க. அப்புறம் அவங்கள வந்து நான் இன்டர்வியூ கூட பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவங்களுடைய கதைகளையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் அவங்கள முதல்ல தெரியறதுக்கு முன்னாலேயே நான் நிறைய கதையெல்லாம் அவங்களோடதே படிச்சிருக்கேன், ஸ்டோரிஸ்லாம். ஸோ அவங்கள வந்து பரிச்சயமானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் ஜமானா பத்லேகான்னு சொல்லி அவங்களுடைய கதைகளை வந்து நான் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். மனு பண்டாரின்னு நார்த் இந்தியன் ரைட்டர். அப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய பார்த்தா வியூஸ் எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. இப்போது இந்த அவங்களுடைய சிமிலாரிட்டிஸ் எல்லாம் எடுத்து ஒரு புக்காக போட்டதுக்கு எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிராண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த புக்காக பப்ளிஷ் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம 63 பற்றி எழுதலான்னு தோணித்து,
0: 63
1: நாயன்மார்களை பற்றி எழுதலாம். ஏன்னா அவங்கள தானே ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் சிவனை வந்து எடுத்துகிட்டு போகும்போது புறப்பாடெல்லாம் கொண்டு போகும்போது முதல்ல இவங்கள தான் ஃபஸ்ட்டு கொண்டு போகிறாங்க. இவங்க என்னென்னா யார் வேணா இருக்கலாம், கண்ணப்ப நாயனாராக இருக்கலாம், அவர் வந்து ஒரு காட்டுவாசியாக இருப்பார், அவரும் இருப்பார், பெரிய பெரிய அப்பர் திருஞான சம்பந்தர் அவங்களாம் இருக்காங்க. எல்லா விதமான ஆட்களும் அவங்க வந்து அவங்களுடைய டோட்டல் டிவோஷன் கம்ப்ளீட்டாக பக்தி, அவங்களுடைய பக்தி எப்படி மனசார அந்த சிவனை வேண்டிட்டு அவங்களுக்கு எப்படி அவர் ஐக்கியமாயிட்டாங்க, சிவனுடைய ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ அந்த 63 நாயன்மாருடைய கதைகளை சரித்திரத்தை வந்து நான் ஹிந்தியில் தமிழ்நாடுக்கே சைவ சந்த் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச. நம்ம பண்ணியிருக்கோம் ஏதோ ஒன்று அவங்கள நார்த் இந்தியா அவங்களாம் ரொம்பவே. இப்போ கூட எனக்கு எங்கேருந்தெல்லாமோ ஃபோன் வந்தது, மதுரால இதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்திருக்காங்க. நான் ஒரு செமினாருக்கு போகலை, அங்கே எங்கேருந்தெல்லாமோ எனக்கு ஃபோன் வந்து தமிழ்நாடுக்கு சைவ சந்தை பற்றி நாங்கள் படித்தோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர் பத்தி தெரிய வருதுங்கிறது என்னுடைய கைங்கரியமா நினைக்கிறேன். நான்
0: சிறப்பு மேம், ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து கேட்கும் போது. இப்போ உங்களுக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு, அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க.
1: நான் நிறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து ஒரு 2000s பண்ணிகிட்ருக்கேன். இந்த சப்த சங்கம்ங்கிறது வந்து 2000s ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாலேருந்தே கூட நிறைய செமினார் இதெல்லாம் வாஞ்சிநாதன் பற்றி பேசினது அதெல்லாம் ஸ்பீச்செல்லாம் கொடுத்துருக்கேன். தவிர புக் இந்த கிராண்ட்டை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி தமிழ் வளர்ச்சி துறைன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் நீங்கள் இவர் மூமேதா சார் வந்து புக்கை கொடுத்துட்டு சொன்னார், நீங்கள் புக்கு போடுறதுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் வந்து தமிழ் வளர்ச்சி துறைன்னு இருக்குது, நீங்கள் அங்கே போய் அப்ரோச்

0: பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராண்ட் கிடைக்கும் புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னு சொன்னார். சரி, அப்படி தான் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியும். அப்புறமா எனக்கு வந்து அந்த சுதந்திர தியாகிகள் பற்றி போட்டேன் இல்லையா, தமிழ்நாட்டின் சுதந்திர தியாகிகள் பற்றி, தமிழ்நாட்டை சுதந்திரத்தா சேனானிட்டும், அதுக்கும் அங்கே காமு சேகர்ங்கிறவர் வந்து ஃபோர்வேர்டும் கொடுத்து எனக்கு கிராண்ட்டும் கொடுத்தாங்க. அப்புறமா அந்த அஸ்ரு புஷ்புன்னு அந்த கண்ணீர் பூக்கள், அதுக்கு மூமேதா சாரே ரொம்ப நல்லா ஃபோர்வேர்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு புக்கு போடுறது கூட இதை நம்மளுக்கு ஒரு ரிவார்டு மாதிரியே, நான் அவார்டு மாதிரியே நினச்சேன். இதே கூட ஒரு அவார்டு மாதிரி இருக்கே, இவங்க அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி எழுதுகிறாங்களே, நம்ம தமிழ் கல்ச்சரை வந்து நம்ம நார்த் இந்தியா கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அப்புறமா நிறைய இப்படி அழவள்ளியப்பா புக்குன்னு இது நிறைய தமிழ் கல்ச்சரெல்லாம் அங்கே எழுதின உடனே அவங்க வந்து எல்லாத்துக்கும் கிராண்ட் கொடுத்து. அப்புறமா திடீர்னு ஒரு நாளைக்கு சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ வருஷமாக எழுதிட்டு இருக்கீங்களே, அப்படி அந்த ப்ரைஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களே எனக்கு ஃபார்ம் எடுத்து கொடுத்தாங்க, டிரான்ஸ்லேட்டர் அவார்டு. அதுக்கப்புறமா அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போது உங்களோட நேம் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஒர்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்சதே இந்த தமிழ் அண்ட் ஹிந்தி அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான், நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்ம பண்ணிட்டுருக்கோம், நம்ம தொழிலை பண்ணிட்டுருக்கணும், டிரான்ஸ்லேஷன் பிடிச்ச வேலை தான் இது. அவார்டுக்கு செலக்ட் ஆகிருக்குன்னு சொன்னோடனே ரொம்பவே மகிழ்ச்சியாச்சு. அதுவே சீஃப் மினிஸ்டர் கையால் எனக்கு கொடுத்தாங்க, நம்பவே முடியல, இப்படிலாம் கூட நம்மளுக்கு நடக்குமா லைஃப்லன்னு சொல்லி. அது ஒருவே ரொம்ப என்னுடைய பாக்கியமாக கருதுறேன். இப்போ நம்ம ஏதோ பண்ணுறோம், பட் அதுக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடச்சானா நம்மளுக்கு ரொம்பவே உற்சாகமாக இருது, இன்னும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போ நான் அந்த ஓஏஆர் பண்ணியிருக்கேன்.
1: இதுவரை எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் அபிலாஷா. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணா கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாலியல்

0: குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் வழக்குகள் முறையாக நடத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளதையொட்டி இது தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற 76வது நாளில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், மாணாக்கர் சம்பந்தப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். போக்சோ சட்டங்கள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தன்னை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டரங்குகள், பயிற்சி கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஆர்வமுடைய 2 வீர வீராங்கனைகளுக்கு 580,000 ரூபாய்க்கான காசோலையையும் அமைச்சர் வழங்கியுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: நியாயமான விசாரணை நடக்கும், தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைகளுக்கு வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், மின் சப்ளை தேவைப்படும். அதனால இந்த மாதிரி ஃபியூச்சர்ல தடையற்ற மின்சாரம் அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட அது பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரியும் செக்ரட்டரியும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நான் பார்த்துக்கோம்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக 66 பேருக்கு விருதுகளை இன்று அவர் வழங்குகிறார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து லிட்டருக்கு பெட்ரோலின் விலை 2.61 ரூபாய் காசுகளும் டீசல் விலை 2.71 ரூபாய் காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 99.55 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலிமையுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி பி எஸ் நரசிம்மா, அலோகராதே ஆகியோர் கொண்ட அமர்வு, இவ்விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே வினாத்தாள் கசிந்த விவகாரத்திற்கு பின்னரும் தேசிய தேர்வு முகமை பாடம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியது.

0: கூறியுள்ளது. எதிர்காலங்களில் நீட் தேர்வை கண்காணிப்பது குறித்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய தேர்வு முகமை வரும் வியாழக்கிழமைக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 22 லட்சம் மாணாக்கரின் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலைக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். வரும் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வனத்துறையின் கீழ் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் மே 31ஆம் தேதி வரை கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். பில்லராக், குணா குகை, பயன்மர சோலை உள்ளிட்ட பகுதிகளில் QR கோடு மூலம் கட்டணம் வசூலிப்பதில் தாமதம் ஏற்பட்டு கடந்த 20 நாட்களாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். கடலூர் மாநகராட்சி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள இந்த 6 உணவகங்களும் முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப சீரமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சுகாதாரமான உணவுகளை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி, குளங்களில் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் நிலங்களை செம்மைப்படுத்தவும் மண்பாண்டங்கள் செய்யவும் தங்களது வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஏரி குளங்களில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும் ஏரி குளங்களின் ஆழத்தை அதிகப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பயன்பாடு, நிலம் அளவு ஆகியவற்றை இணையதளம் மூலம் பதிவு செய்து வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, தேனி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலிமையாகவும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் பகல் 1:56. மெல்லிசை கேட்கலாம் நேர்களே. வெள்ளை தாமரை என தொடங்கும் பாரதியார் பாடல்கள்.

நேரம் பகல் 2:15:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் கேட்கலாம் நேர்களே. மதுரத்தென்றல் தரும் முதல் பாடல் மண் வாசனை. திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் கேட்டு மகிழுங்கள் நேர்களே.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சின்னத்தாய் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், கே ஜே சுதா ஸ்வர்ணலதா குரலில்.

0: ஒளித்தாய்ந்த பாடலுடன் இந்த நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 2:40. ஆகாஷ் வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். நடத்துபவர் வி லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி.
2: நமஸ்தே ஜி.
3: நமஸ்தே. இன்று நாம் பித்தி நா பித்தி கா ஷோரபா என்ற புத்தகத்திலிருந்து தூத் கா தூத் பானி கா பானி என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதலில் சென்ற வாரம் படித்த கதையின் சுருக்கத்தை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி சூர்சத்தி என்பவள் வசித்து வந்தாள். அவளிடம் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அற்புதமான சில நாணயங்கள் இருந்தன. இதை பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர். ஆனால் யாரும் அந்த மூதாட்டியை ஏமாற்ற விரும்பவில்லை. அவள் தனியாக இருந்தாள். நூல் நூற்று தன் வாழ்வாதாரத்தை ஈட்டி கொண்டு இருந்தாள். எல்லோரும் அவள் மீது அனுதாபம் காட்டினார்கள். அந்த கிராமத்தில் தமடிமல் என்பவன் வசித்து வந்தான். அவன் மிகவும் பேராசை மற்றும் தீய குணம் உடையவன். அவன் பணம் உள்ளவன். கிராமத்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தான். 10 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 5 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்வான். பிறகு வட்டி மேல் வட்டி போட்டு அதை கைப்பற்றி கொள்வான். ஒரு நாள் அவன் அந்த மூதாட்டியிடம் பழமையான விலை உயர்ந்த நாணயங்கள் இருப்பதை அறிந்தான். தமடிமலின் மனதில் பேராசையின் முட்கள் வளர்ந்தன. அவன் அந்த நாணயங்களை எப்படி கைப்பற்றுவது என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் சூர்சத்தியிடம் சென்றான். அவன் அவளை வரவேற்று உட்கார வைத்து மோர் குடிக்க தருகிறேன் என்றாள். உடனே தமடிமல் கேட்டான், உன்னிடம்தான் பசு எருமை எதுவுமே இல்லையே, மோர் எங்கிருந்து வந்தது என்றான். மூதாட்டி கூறினாள், என்னிடம் பசுக்கள் எருமைகள் இல்லை, நான் ஒரு ஏழை, அதனால் இந்த கிராமத்து மக்கள் என்னை நன்கு கவனித்துக் கொள்கிறார்கள் என்றாள். தமடிமல் கூறினான், என்னிடம் கடன் வாங்கிக்கொள், நீயும் பசுக்கள் எருமைகள் வைத்து கொள்ளலாம், பிறகு பால் நெய் விற்று கடனை அடைத்து விடலாம் என்றான். மூதாட்டி, என்னால் அவ்வளவு கடினம் உழைப்பு செய்ய முடியாது என்றாள். தமடிமல் வருத்தத்துடன் வீடு திரும்பினான். வழியில் நினைத்து கொண்டே சென்றான், அவள் நான் சொல்வதை கேட்டு இருந்தால் நான்

0: கடன் கொடுத்து இருப்பேன். பிறகு வட்டி மேல் வட்டி போட்டு அந்த நாணயங்களை கைப்பற்றி இருப்பேன் என்று நினைத்து கொண்டே மனம் உடைந்து போய் வீடு திரும்பினான். கடைசியில் வாய்ப்பு கிடைத்து விட்டது. மூதாட்டி புனித யாத்திரை செல்ல நினைத்தாள். செல்வதற்கு முன்பு நாணயங்களை பத்திரமாக வைத்திருக்க விரும்பினாள். பழைய காலத்தில் பணத்தை மறைத்து வைப்பதற்கு ஒரு சில வழிகள் மட்டுமே இருந்தன. எவ்வாறு என்றால், சுவற்றில் ஒளித்து வைப்பது, ஏதாவது மடக்கில் வைப்பது, மூட்டையாக கட்டி தானியங்களுக்குள் இடையே வைப்பது, பானையில் வைத்து தரையில் புதைத்து விடுவது. மூதாட்டியும் ஒரு பானை கொண்டு வந்தாள். அதில் நாணயங்களை போட்டு முற்றத்தில் புதைத்து விட்டாள். பிறகு அவள் புனித யாத்திரைக்கு புறப்பட்டாள். தமடி ஓடி வந்து மூதாட்டியிடம் ஒரு சிவப்பு துணியை கொடுத்து, இதை ஹரித்வாரில் கங்கை அன்னைக்கு சாற்றிவிடு என்று கூறினான். மூதாட்டி சரி என்று சொன்னாள். தமடி கூறினான், உன்னிடம் நாணயங்கள் உள்ளதே, அதை உன்னுடன் எடுத்துச் செல்லாதே, வழியில் திருடர்கள் கொள்ளையர்கள் நிறைய இருப்பார்கள் என்றான். நான் என்னுடன் எடுத்து செல்லவில்லை என்று கூறிவிட்டு மூதாட்டி சென்று விட்டாள். ஸ்வாசோனி இனி கதையை படி.
1: அரே மாய், தும்ஹாரே பாஸ் தோ கீம்தி சிக்கே ஹே, உன்ஹே அப்னே சாத் மத் லே ஜானா.
0: அட அம்மா, உன்னிடம் விலை மதிப்பற்ற நாணயங்கள் உள்ளதே, அதை உன்னுடன் எடுத்து செல்லாதே.
1: ராஸ்தே மே சோர் டாக்கு ஔர் உடாய் கிரே பஹுத் ஹோதே ஹே,
0: வழியில் திருடர்கள் கொள்ளையர்கள் எடுத்து கொள்பவர்கள் நிறைய இருக்கின்றனர்.
1: நஹீ, மே அப்னே சாத் நஹீ லே ஜா ரஹி ஹூ, புடியா கே மூ சே ஹடாத் நிகல் கயா.
0: இல்லை, நான் என்னுடன் எடுத்து செல்லவில்லை, மூதாட்டியின் வாயிலிருந்து உடனே வந்து விட்டது.
1: தமடி அப்னே பன் மே போலா, மாய் சஹி சலா தேனா மேரா தர்ம ஹே.
0: தமடி அன்புடன், அம்மா சரியான அறிவுரை கூறுவது எனது தர்மம் என்றான். சலாஹ் அறிவுரை.
1: புடியா சலி கை,
0: மூதாட்டி சென்று விட்டாள்.
1: தம்டி கா குட்டில் திமாக் தேசி சே தோட்னே லகா கி ய புடியா கஹா பர் சிக்கே சிப்பா சக்தி ஹே.
0: இந்த மூதாட்டி அந்த நாணயங்களை எங்கே மறைத்து வைத்திருப்பாள் என்று தமடியின் வஞ்சக மனம் யோசிக்க ஆரம்பித்தது.
1: பஸ் ஏக் ராத் வ புடியா கே கர் மே குசா.
0: அவ்வளவுதான், ஒரு நாள் இரவு அவன் மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்தான்.
1: கச்சா கர் தா,
0: அது ஒரு மண் வீடு.
1: உஸ்னே தியான் சே தேகா,
0: அவன் கவனமாக பார்த்தான். தியான், கவனம்.
1: துரந்த் உஸ்கி சமஜ் மே ஆ கயா கி சிக்கே கஹா ஹே,
0: உடனே அவனுக்கு நாணயங்கள் எங்கே இருக்கிறது என்று புரிந்துவிட்டது. சமஜ், புரிந்து.
1: கியோங்கி ஆங்கன் நயா நயா லிதா புதா தா,
0: ஏனெனில் முற்றம் புதியதாக பூசி முழுகி இருந்தது.
1: வா ஆங்கன் கோ தீரே தீரே கோத்னே லகா,
0: அவன் முற்றத்தை மெதுவாக தோண்ட தொடங்கினான்.
1: ஆகிர் வா அப்னே மக்சத் மே சஃபல் ஹோ கயா,
0: இறுதியில் அவன் தனது நோக்கத்தில் வெற்றி பெற்றான். மக்சத், நோக்கம். சஃபல், வெற்றி.
1: உசே சிக்கோ கி ஹண்டியா மில் கை,
0: அவனுக்கு நாணயங்களின் பானை கிடைத்து விட்டது.
1: குஷி கே மாரே உஸ்கி பாஞ்சே கில் கை,
0: மகிழ்ச்சியில் அவனது முகம் மலர்ந்தது.
1: வாஸ்தவ் மே சிக்கே பஹுத் புரானே தே அதஹ கீம்தி தே,
0: உண்மையில் நாணயங்கள் மிக பழமையானவை, எனவே விலை மதிப்பு மிக்கவை. வாஸ்தவ் என்றால் உண்மை.
1: உனே பேச்கர் வஹ மாலாமால் ஹோ சக்தா தா,
0: அவற்றை விற்று அவன் பெரிய பணக்காரன் ஆகலாம். மாலாமால் என்றால் பணக்காரன்.
1: தம்டி சுப்சாப் ஹண்டியா லேகர் அப்னே கர் ஆ கயா ஔர் பாவ் பசார்கர் சோ கயா.
0: தமடி மௌனமாக பானையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்து கால்களை விரித்து தூங்கிவிட்டான். சுப்சாப், மௌனமாக. பாவ், கால்.
1: முடியா லாட்டி கர் மே பாவ் ரக்தே ஹி உஸ்னே அப்னே ஆங்கன் கோ குதா ஹுவா தேகா.
0: மூதாட்டி திரும்பி வந்தாள். அவள் வீட்டிற்குள் கால் வைத்தவுடன் முற்றம் தோன்றப்பட்டதை பார்த்தாள்.
1: ஹண்டியா காயப் தேகி,
0: பானை காணாமல் போனதை கவனித்தாள். உடனே அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். காயம், காணாமல்.
1: தோடி தேர் மே காவ் வாலே இக்கட்டே ஹோ கே,
0: சிறிது நேரத்தில் கிராம மக்கள் கூடிவிட்டார்கள்.
1: தமடி பி ஆ கயா,
0: தமடியும் வந்தான்.
1: உஸ்னே ஆகர் கஹா மேனே தோ மாய் கோ பஹலே ஹி கஹா தா கி சிக்கே முஜே சம்பல்வா தே,
0: அவன் வந்து கூறினான், அந்த நாணயங்களை என்னிடம் பத்திரமாக கொடுத்து வைக்கவும் என்று நான் அம்மாவிடம் முன்பே
1: கூறினேன்.
0: இவள் ஒப்புக்கொள்ளவில்லை.
1: அப் யஹ துகி ஹோ ரஹி ஹே,
0: இப்பொழுது இவள் வருந்துகிறாள்.
1: அப் பச்தாயே க்யா ஹோ ஜப் சிடியா சுக் கயி கேத்,
0: பறவை வயலை கொத்திய பிறகு இப்பொழுது ஏன் வருந்த வேண்டும் என்றான். சிடியா, பறவை. கேத், வயல்.
1: லோகோனே புடியா கோ சம்ஜாயா கி வ ராஜா கே சாம்னே ஃபரியாத் கரே,
0: அரசரிடம் புகார் செய் என்று மக்கள் மூதாட்டிக்கு புரிய வைத்தார்கள். ராஜா, அரசர். ஃபரியாத், புகார்.
1: बुढ़िया राजा

0: के पास गई।
1: மூதாட்டி அரசரிடம் சென்றான்.
0: உஸ்னே ராஜா கோ சாரி பாத் பதாயி.
1: அவள் அரசரிடம் எல்லா விஷயத்தையும் சொன்னாள்.
0: உஸ்கே சாத் காவ் கே பிரமுக் லோக் பி தே.
1: அவளுடன் கிராமத்தின் முக்கிய நபர்கள் இருந்தனர்.
0: ராஜா படா ஹி தூர்தர்ஷி நியாய பிரிய ஔர் சமஜ்தார் தா.
1: அரசர் மிகவும் தொலைநோக்குடையவர், நியாயமானவர் மற்றும் புத்திசாலி ஆவார்.
0: உஸ்னே சாரி பாத் சுனி.
1: அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டார்.
0: உசே விஸ்வாஸ் ஹோ கயா கி புடியா சச்சி ஹே.
1: மூதாட்டி உண்மையானவள் என்று அவருக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. விஸ்வாஸ் நம்பிக்கை.
0: காவ் வாலோ நே பி கவாஹி தி.
1: கிராம மக்களும் சாட்சி அளித்தனர். கவாஹி சாட்சி.
0: ராஜா நே தமடி கோ புலாயா.
1: அரசர் தமடியை அழைத்தார்.
0: உசே டாண்ட் கர் கஹா சத் சத் பதானா கி சிக்கே தும்னே லியே கி நஹி.
1: அரசர் அவனை கண்ணித்து கொண்டு, நீ நாணயங்களை எடுத்தாயா இல்லையா என்பதை உண்மையாக சொல் என்றார். சச் என்றால் உண்மை, எதிர்ப்பதம் ஜூட்.
0: நெஹி அன்னதாதா பகவான் கி சௌகந்த்.
1: இல்லை உணவு கொடுப்பவரே, கடவுள் மீது ஆணை என்றான்.
0: ராஜா நே சோச்சா கி யஹ பினா காரண் சௌகந்த் கா ரஹா ஹை.
1: அரசர் நினைத்தார், இவன் காரணம் இல்லாமல் சத்தியம் பண்ணுகிறான்.
0: அவஷ்ய ஹி தால் மே குச் காலா ஹை.
1: நிச்சயமாக பருப்பில் ஏதோ கருப்பாக இருக்கிறது.
0: ராஜா நே தமடி சே கஹா சோர் கி மா கித்னே தின் கேர் மனாயேகி.
1: அரசர் தமடியிடம் சொன்னார், திருடனின் தாய் எத்தனை நாட்கள் கொண்டாடுவாள்.
0: உஸ்கி தாடி கா தின்கா தோ திக் ஹி ஜாயேகா.
1: அவனுடைய தாடியிலிருந்து ஒரு வைக்கோலாவது தெரிந்துவிடும் என்றார்.
0: தமடி நே ஜோர் தேக்கர் கஹா மேனே ஹண்டியா நஹி சுராய் ஆப் விஸ்வாஸ் ரகே.
1: நான் பானையை திருடவில்லை, நீங்கள் நம்பிக்கை வைத்திருங்கள் என்று தமடி வலியுறுத்தினான்.
0: ராஜா நே எக் சால் சலி கஹா ஃபிர் பி பேச்சாரி புடியா பச் கை.
1: அரசர் ஒரு நாடகம் நடத்தினார். அவர் கூறினார், ஏதோ பாவம் மூதாட்டி தப்பித்து விட்டாள்.
0: ஏக் ஹி ஹண்டியா கை.
1: ஒரு பானை தான் போயிற்று.
0: தோ ஹண்டியா தோ பச் கை.
1: மீதி இரண்டு பானைகள் காப்பாற்றப்பட்டன என்றார்.
0: தமடி ஜி புடியா இத்னி டர் கை ஹை கி வஹ உஸ் கர் மே ரஹனா ஹி நஹி சாதி.
1: தமடி அவர்களே, மூதாட்டி மிகவும் பயந்து போய் அவள் அந்த வீட்டில் வாழ விரும்பவில்லை.
0: கேத்தி ஹே கி கஹி சோர் நே உஸ்கி ஹத்யா கர் தி தோ.
1: திருடன் என்னை கொலை செய்து விட்டால் என்ன செய்வது என்று அவள் கூறுகிறாள். ஹத்யா என்றால் கொலை.
0: வஹ அப் ஹமாரே மஹல் மே ரஹேகி.
1: அவள் இப்பொழுது எங்கள் அரண்மனையில் வசிப்பாள். மஹல் என்றால் அரண்மனை.
0: தூசரி ராத் கி பாத் ஹை.
1: மறுநாள் இரவின் நடந்த விஷயம்.
0: தமடி கா லாலச் படுத்தா கயா.
1: தமடியின் பேராசை அதிகரித்தது.
0: தோ ஹண்டியா ஆர் ஹே.
1: இன்னும் இரண்டு பானைகள் உள்ளதா?
0: உஸ்கே மன் மே லாலச் கே அந்தர் ஆனே லகே.
1: அவன் மனதில் பேராசையின் புயல் வர ஆரம்பித்தன.
0: வ காலி சாதர் ஓட்கர் கர் சே நிக்லா ஔர் புடியா கே கர் பௌஞ்சா.
1: அவன் கருப்பு போர்வையை போற்றி கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பி மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றான். காலி கருப்பு, சாதர் போர்வை.
0: வ ஜசே ஹி லால்டேன் ஜலாகர் ஆங்கன் கோத்னே லகா கி பீச்சே சே கிசினே பக்கட் லியா.
1: அவன் லாந்தல் விளக்கை ஏற்றி முற்றத்தில் தோண்ட ஆரம்பித்தவுடன் பின்னாலிருந்து யாரோ அவனை பிடித்து கொண்டார். லால்டேன் லாந்தல் விளக்கு, பீச்சே பின்னால், எதிர்ப்பதம் ஆகி.
0: உஸ்னே பலட்கர் தேகா ஸ்வயம் ராஜா தா.
1: அவன் திரும்பி பார்த்தான், நேரடியாக அரசர் இருந்தார். பலட் என்றால் திரும்பி.
0: தம்படி கோ காட்டோ தோ கூன் நஹி.
1: இப்பொழுது அவனை வெட்டினால் கூட ரத்தம் வராது. கூன் ரத்தம்.
0: வ கிகியானே லகா.
1: அவன் சிணுங்க ஆரம்பித்தான்.
0: தமடி நே அப்னா அபராத் மான் லியா.
1: தமடி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அபராத் குற்றம்.
0: ராஜா நே தமடி கோ சோரி கே அபராத் மே கால் கோட்ரி மே டால் தியா.
1: அரசர் தமடியை திருட்டு குற்றத்திற்காக சிறையில் அடைத்து விட்டார்.
0: உஸ்னே கஹா தும் நஹி ஜான்தே கி தும் சோரி கர்கே சுக் சே ரஹோகி பி யா நஹி.
1: அவர் கூறினார், திருடுவிட்டு நீ சுகமாக இருக்க முடியுமா முடியாதா என்று உனக்கு தெரியாதா என்றார். சுக் என்றால் சுகம், எதிர்ப்பதம் துக்.
0: ராஜா தபி சச்சா ராஜா ஹை ஜப் உஸ்மே தூத் கா தூத் ஔர் பானி கா பானி கர்னே கி க்ஷம்தா ஹோ.
1: பாலை பாலாகவும் தண்ணீரை நீராகவும் பிரிக்கும் திறமை இருந்தால்தான் அரசன் உண்மையான அரசனாவான். க்ஷமதா திறமை, தூத் பால் பானி தண்ணீர்.
0: துமே கா தானா சோர் கி மா கப் தக் கேர் மனாயேகி.
1: திருடனின் தாய் எவ்வளவு காலம் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று உன்னிடம் அப்பொழுதே கூறினேன் என்றார்.
0: அப் கால் கோட்ரி மே சஜா புக்தோ.
1: இப்பொழுது சிறைக்குள் தண்டனையை அனுபவிக்கவும் என்றார். சஜா தண்டனை.
0: फिर माही से

0: कहा, माई, इन सिक्कों की वजह से तुम्हारी जान भी जा सकती है।
1: பிறகு அம்மாவிடம் கூறினார், அம்மா, இந்த நாணயங்களால் உன் உயிரை கூட இழக்க நேரிடலாம்.
0: ஏ சிக்கே படே கீம்தி வ மகத்வபூர்ண ஹே.
1: இந்த நாணயங்கள் மிகவும் விலை மதிப்பு மிக்கவை மற்றும் முக்கியமானவை.
0: தும் இனே ராஜ்யக்கு கஜானே மே சோப் தோ.
1: நீ இவற்றை அரசு கருவூரத்தில் ஒப்படைத்து விடு. கஜானா கருவூலம், சோம்ப் ஒப்படைத்தல்.
0: ஜோ சீசே பகுமூல்ய ஔர் சங்கிரஹ கர்னே லாயக் ஹோதி ஹே வர் ராஷ்டிர கோ தே தேனி சையே.
1: எந்த பொருட்கள் விலை மதிப்பற்ற மற்றும் சேகரிக்க தகுந்ததாக இருக்கிறதோ அதை அரசாங்கத்திற்கு கொடுத்துவிட வேண்டும். சீஜே பொருட்கள், பகுமூல்ய விலை மதிப்பற்ற, சங்கிரக சேகரிக்க.
0: உசே ராஷ்டிரக்கு சம்பத்தி பனா தேனி சையே.
1: அதை அரசாங்க சொத்தாக ஆக்க வேண்டும். ராஷ்டிர அரசு சம்பத்தி சொத்து.
0: மே இஸ்கே பதிலே துமே தன் தே தூங்கா.
1: இதற்கு பதிலாக நான் உனக்கு பணம் கொடுத்து விடுகிறேன். தன், பணம், செல்வம்.
0: யே சிக்கே சோரி ஹோ சக்தே ஹேன், இன்கி வஜேசே கபி துமே ஜான் சே பி ஹாத் தோனா பட் சக்தா ஹே.
1: இந்த நாணயங்கள் திருட்டுப்படலாம், இவற்றால் உன் உயிரை கூட இழக்க நேரிடலாம் என்றார்.
0: புடியா நே வே சிக்கே ராஷ்டிர கோ சோப் தியே.
1: மூதாட்டி அந்த நாணயங்களை அரசாங்கத்திற்கு ஒப்படைத்து விட்டாள். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இனி அடுத்த வாரம் வேறொரு கதையுடன் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: இதுவரை ஹிந்தி பாடம் கேட்டீர்கள். ஆசிரியர் வி லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி.
3: வானொலிக்கு 90 நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
4: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷ்வாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90வது வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 110 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 20.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, கடலூர், தருமபுரி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஈரோடு, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், நாளை கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல், மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதி காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் வெப்பநிலையில் அதிக

அளவில் எந்த மாற்றமும் இல்லை. சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றும் நாளையும் அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். இன்று சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 11 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் காங்கேயம், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார் தலையில் 7 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, சேலம் மாவட்டம் மேட்டூர், நீலகிரி மாவட்டம் கெட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், சேலம் மாவட்டம் சங்ககிரி துர்க, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் மையனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன் பாளையம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, தலவாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி, மோகனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, புள்ளம்பாடி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கங்காவல்லி, திருப்பத்தூர் மாவட்டம் நற்றம்பள்ளி, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், சேலம் மாவட்டம் தனீஷ்பேட்டை, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மற்றும் தமிழ்நாட்டின் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. இன்று முதல் 29ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காவேரி டெல்டா பகுதிகளிலும் காரைக்காலின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் லேசாக மழை பெய்திருந்தது. அதிக அளவு வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 24.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருந்தது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 4:57 நிமிடத்தில் மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது வைஷ்ணவி.

மனத்தை அடக்கும் வலிமையில்லாதவன் துறவி வேடம் கொண்டிருப்பது புலித்தோலை போர்த்தி கொண்டு பசு பயிர் மேய்வதைப் போன்றது. குறள் எண் 273, அதிகாரம் கூடா.

மனத்தை அடக்கும் வலிமையில்லாதவன் துறவி வேடம் கொண்டிருப்பது புலித்தோலை போர்த்தி கொண்டு பசு பயிர் மேய்வதைப் போன்றது. குறள் எண் 273, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.

மேலும் சில நொடிகளில். புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் இந்தியாவின் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் குடிமை பதவியேற்பு விழாவில் பத்ம விருதுகள் 2026 வழங்கும் நிகழ்வின் முதல் பகுதி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிழக்கட்சியில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், விடியும் வரை காத்திரு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல், அதனைத் தொடர்ந்து 6:55 சேவை செய்திகள், அதனைத் தொடர்ந்து 7:00 மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள், விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தொடர்ந்து செய்திகள், அது மற்றும் அதனைத் தொடர்ந்து 7:25 பண்ணை செய்தி. இரவு 7:30 மண்ணும் மணியும் சிறுதானியங்களின் சாகுபடி உத்திகள், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கத்தாளம்பட்டி விவசாயி ஐ பாக்யராஜ் அவர்களுடன் நேர்முகம். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல். இரவு 8:30 அச்சாணி, பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இரவு 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். இரவு 9:15 செய்திச் சுடர், இரவு 9:30 அதனைத் தொடர்ந்து இசை பேருரை, இரவு 10:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், இரவு 11:10 நமது ஒலிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய்
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க.

0: மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் விடியும் வரை காத்திரு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கு அதாயி நம்பர்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்போயே கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நானே நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை. நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாற்றி விட்டுருவோம்.
0: எப்போதாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல மாற்றி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி. 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன். நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா, புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி,
0: அத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசபுசன பேசிட்டு இருக்க?

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது ஒரு பட பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேம மாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட 6 பேர் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
1: ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாகித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே மேகதாது அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்தும் போக்கு தொடர்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும், இது தொடர்பாக தாவேக அரசு மௌனம் காப்பது

0: கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும், கீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ் குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர்

அமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்களை கேட்டு மகிழலாம்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு

0: 9597134428 மற்றும் 0452253166.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிளர்ச்சி இதுவரை நீங்கள் கேட்ட மதுரை திரண்டல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும் போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியாக இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது.

0: மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் இணைகிறோம். மதுரத்தென்றல் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரையிசை பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நோவியா நோவெனாயா லவ்வியா வாட்டியா நீ பவோயா டாவியா நோவியா நோவெனாயா லவ்வியா வாட்டியா மீ வெரி சோகம்யா நெஞ்சில் அம்பு விட்ட சிட்டு கிட்ட

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் கடந்த 11 தேதியன்று மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நல உதவி திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான சிறப்பு தடுப்பு பணி பிரிவு மற்றும் மணல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் கடந்த 13/5/2026 நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் 2026 மாதங்களில் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் கனிம வளத்துறை இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனைகள் மற்றும் வழக்குகள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கனிம கடத்தலை தடுக்கும் வகையில் வருவாய், காவல், சுரங்கத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து வட்டார அளவிலும் வட்டாட்சியர்களால் பணிக்குழு கூட்டங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்காக கனிமங்கள் பயன்படுத்தப்படும் போது விதிகளின்படி அனுமதி பெற்று மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் பயன்பாட்டு சான்றிதழ்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 14/5/2026 மாவட்ட நிர்வாகம், போக்குவரத்து துறை, காவல்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை இணைந்து 2026 ஆண்டிற்கான பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு பணிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 19/5/2026 மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் ஒரு பகுதியாக சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கள் பகுதியில் பொது சுகாதாரம் மற்றும் அறிவியல் பூர்வமான கழிவு மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் மாநகராட்சி முழுவதும் தூய்மையை பேணுவதில் குடிமக்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் பொருட்டும் தூய்மை திருவிழா 2026 என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் கூட்டு தூய்மை பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிவகாசி பேருந்து நிலையத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பொது சுகாதார வளாகத்தின் நிலை மற்றும் தூய்மைத்தன்மை குறித்து ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாநகராட்சியில் உள்ள பொது சுகாதார வளாகங்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் தூய்மை செய்து பொதுமக்களின் சுகாதாரத்தினை உறுதி செய்ய வேண்டும் என தொடர்புடைய அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களைச் சுற்றி 500 மீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் மதுமான சில்லறை விற்பனை கடைகள் அரசால் மூடப்பட்டு வருகின்றன என்றும், அந்த வகையில் சிவகாசி பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த மதுமான சில்லறை விற்பனை கடை முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து உறுதி செய்தார். விருதுநகர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு துறை அலுவலர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்றும், கல்வித்துறையில் விருதுநகர் மாவட்டம் எப்பொழுதும் முதன்மை மாவட்டமாக திகழ்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் உயிர் மற்றும் திசை ஆகிய திட்டங்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்கு உரியவை என்றும், அதேபோல் பொது தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத 500க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 10 மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு அவர்களை தேர்ச்சி பெற வைக்க மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் சிறப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னேற விளையும் மாவட்டங்களின் பட்டியலில் விருதுநகர் மாவட்டம் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் முயற்சியால் பல்வேறு குறியீடுகளில் சிறந்த முன்னிலையில் உள்ளது என்றும், இதே உத்வேகத்துடன் மாவட்டத்தின்

0: வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக்கொண்டனர்.
1: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி சிகிச்சா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, கே விஜயகுமார் சிவில் சேவா, டாக்டர் எச் வி ஹண்டே சிகிச்சா,
2: டாக்டர் ஆர் ஸ்ரீதர் கம்யூனிட்டி ரேடியோ, ஸ்ரீ என் சுவாமிநாதன் கலா பக்தி சங்கீத், ஸ்ரீமதி சிவ் சங்கரி சாஹித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சி ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்து கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறதா ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்திப்பற்றில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21 தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை

சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலியப் பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலியப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு MK ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு MK ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் நெற்பயிருக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே ஜி சபரிநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் ஜிங்க், அயன், காப்பர், மெக்னீசியத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள். சிலிக்கா சத்து ஒரு பயிருக்கு போதுமான அளவு இருந்தா அந்த பயிரை தாக்கக்கூடிய நோய் பூச்சிலிருந்து தடுக்கலாம். சிலிக்கேட்டை கரைத்து கொடுக்கக்கூடிய சிலிக்கேட் சாலுபிளைசிங் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை நம்ம போட்டோம் அப்படின்னா, ஏன்னா மண் வந்து சிலிக்காதான், அதை வந்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய வடிவத்தில் மாத்துது. அதனால என்னன்னா பயிரோட இலைகள் எல்லாம் சுரசுரப்பாகி பூச்சிகள் எல்லாம் அதை பிடிக்காது, அதை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதேமாரி நோயை உருவாக்கக்கூடிய பூஞ்சானம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அதுக்குள்ளே நுழைய முடியாது. அப்படி ஒரு தடுப்பை உண்டு படுது சிலிக்கா. இப்போ சமீப காலமாக இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நிறைய எங்கள் பல்கலைக்கழகத்தில் போய்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பிஜிபிஆர், பிளான் க்ரோத் ப்ரொமோட்டிங் ரைசோ பாக்டீரியா, அதாவது பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் பேசில்ல சப்டிலிஸ், இந்த ரெண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய வளர்ச்சி ஊக்கிகள், ஜிபர்லிக் அமலம், இண்டோலசிட்டிக் அமலம், சைட்டோகைனின், இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி ஊக்கிகளை ப்ரொடியூஸ் பண்ணது மூலமாக பயிரோட வளர்ச்சியை ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ணுது. இப்போ அசோலாவை பார்த்திங்கன்னா படம், இது வந்து ஒரு நீரில் வாழக்கூடிய ஒரு பெரணி செடி. அசோலா அப்படின்னு சொல்கிறத விட கரெக்டாக சொல்லணும்னா அனபீனா அசோலா அப்படின்னு சொல்கிறதான் ஒரு சரியான பெயர். ஏன்னா இது வந்து நீலப்பச்சை பசியோட இணைந்த வாழ்க்கை வாடுது. அந்த அசோலா வந்து இந்த அனபீனாங்க நுண்ணுயிருக்கு சைனோ பாக்டீரியாவுக்கு இருக்க இடம் கொடுக்குது. இந்த சைனோ பாக்டீரியா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. இதை வந்து ரெண்டு முறையில் உற்பத்தி பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலாம்னா நம்ம வயலுக்கு வெளியே உற்பத்தி பண்ணி வயலில் கொண்டு போய் போடலாம். ரெண்டாவது என்னென்னா நடவு வயல்லையே நம்ம உற்பத்தி பண்ணலாம். இதை நம்ம வெளியே எப்படி உற்பத்தி பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா சிமெண்ட் தொட்டிகள், நமக்கு வாகா இருக்கக்கூடிய சிமெண்ட் தொட்டிகளில் நாம் என்ன பண்ணாலும் நம்ம வயலில் உள்ள மண் முதல்ல கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே போதுமான அளவு நீர் கெட்டிட்டு ஒரு 2-3 சென்டிமீட்டர் அளவுக்கு நீர் கெட்டிட்டு இந்த அசோலா தாய் வித்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த அசோலா வந்து நாளுக்கு நாள் பெருக்கமடையும். ஏன்னா அந்த அசோலா வந்து எப்படி பெருக்கமடையுதுன்னு கேட்டிங்கன்னா பல இனப்பெருக்க வடிவம் இருக்குது. ஒன்று வந்து உடைதல், ஒரு அசோலா உடஞ்சி ரெண்டாகும், 2-4 அப்படியே தனித்தனியாக இதாகிட்டே போகும். தொட்டி எவ்வளோ பெருசாக நீங்கள் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவை எடுத்துகிட்டு மிகச்சிறிய அளவில் தாய் விற்று நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா 15 மீண்டும் பெருகிடும். இன்னொரு முறை என்ன கிடைக்குன்னா நடவு வயலில் நம்ம நாற்று நடுற டைம்லேயே 10-15 அசோலாவை கொண்டு போய் நம்ம விதைச்சிருதோம். அதாவது நடவு வயலில் பயிர் வளர்கிற மாதிரியே இது சேர்ந்து வளரும். ஏன்னா இதுக்கு தேவையானது சூரிய வெளிச்சம், தண்ணீர் ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த அசோலாவை நம்ம வெளியே தொட்டிகளை வளர்க்குறப்ப நேரடி சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடாது, ஓரளவு நிழலான இடங்களில் தான் நாம் அசோலா வளர்க்கணும். அதே மாதிரி இது அசோலா வளர்க்குறப்ப விவசாயிகள் கவனத்தில் வச்சிருக்க வேண்டியது என்ன கிடைக்குன்னா ஓரளவு நிழலான இடம் இருக்கணும். லெம்னா அப்படின்னு ஒரு களைச்செடி வரும், ஆரம்ப காலத்திலேயே அந்த களைச்செடியை நாம் எடுத்துடணும். அப்படி விட்டுட்டோம்னா அசோலாவோட பெருக்கம் பாதிக்கப்பட்டு அசோலாவை மிகவும் குறைந்துடும். அதாவது இது ஆடு மாடுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா மருந்துகள், அதாவது பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்த முடியாது, வேப்பெண்ணெய் கரைசல் போட்டு நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். இதே மாதிரி நம்ம நடவு வயலில் போட்ட அசோலா என்ன பண்ணால் பயிர் கூடயே சேர்ந்து வளரும். களை எடுப்பு சமயத்தில் அந்த அசோலாவை மொத்தமாக சேகரித்து பயிரோட தூர்பகுதியில் வச்சு மிதிச்சு விட்டுணும். அப்படி இருக்கிற டைமில் என்ன மண்ணில் அதை மக்கி அது சேகரித்து வைத்த அந்த சத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெல் பயிருக்கு கிடைக்கும். களைச்செடியோட வளர்ச்சி மிகவும் குறைஞ்சிடும். இந்த அசோலாவானது ஒரு பச்சையான போர்வை மாதிரி வளர்ந்ததுனால களை விதைகளுக்கு தேவையான வெளிச்சம் போகாது. அதனால என்ன ஆகுதுன்னா களைச்செடிகளோட வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்படும். அதனால களை எடுப்பை நம்ம குறைச்சிக்கலாம். அசோலா மூலமாக நமக்கு அங்கக சத்து மண்ணில் சேருது, ரெண்டாவது வளிமண்டலத்தோட தலைச்சத்து அது கொடுக்குது, களைச்செடியோட வளர்ச்சியும் வளராது சரியா, பயிர்களுக்கு மிகவும் நல்லது.
2: இதுவரை நெற்பயிருக்கேற்ற நுண்ணுயிர் உரங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே ஜி சபரிநாதன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். நிறைவு

0: பெற்றது இன்றைய பண்ணை செய்தி.
1: நேரம் 7:30. தொடர்வது
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் சிறு தானியங்கள் சாகுபடி உத்திகள் குறித்து தெரிந்து கொள்வோம். தற்போது சிறு தானியங்களின் பயன்பாடு அதிகமாக இருப்பதால் சிறு தானியங்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்து நல்ல பலன் அடையலாம் என பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கத்தாளம்பட்டி விவசாயி ஐ பாக்கியராஜ் அவர்கள்.
1: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: ஐயா, இப்ப நீங்க சிறுதானியத்துல என்ன இந்த ஆண்டு போட்டிருக்கீங்க?
2: நான் இந்த வருஷம் சிறுதானியத்துல வந்து கோ 32 ஒரு சோளம், நம்ம கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட கோ 32 ஒரு சோளம் விதை பயன்பாட்டிற்காக நான் வந்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது உற்பத்தி பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து குதிரை வாலி அத்தியந்தல் ஏடிஎல் 1 ஒரு ரகம் வந்து அதுவும் வந்து விதை பண்ணிக்கு தான் நான் வந்து பயிரிட்டிருக்கேன். மேற்படி கம்பு நம்ம கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து கோ H10 ஒரு வீரிய ஒட்டுரக அந்த கம்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து நான் இந்த வட்டம் போட்டேன். பிரைவேட் கம்பெனிகளுக்கு ஈக்குவலாக வந்து அந்த கம்பு வந்து நல்ல மகசூல் கிடைக்கிது.
1: மகசூல்
2: ஆமாம், அந்த கம்பு வந்து ஏறத்தால ஒரு ஏக்கருக்கு வந்து 1 டன்னுக்கு குறையாம வருது. நான் இந்த வட்டம் வந்து 1 ஏக்கர் போட்டிருந்தேன், 1.5 குவிண்டால் வந்து நல்ல உற்பத்தி, மணிகள் நல்லா திரச்சியாக இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு வந்து வெளி மார்க்கெட்டுக்கு போனாலும் கூட அது பார்வை வந்து நல்லா வந்து ஒரு பளபளப்பான தோற்றம், மார்க்கெட்டிங் போகிறதா நல்லா விற்கிது.
1: நாட்டுக்கம்பு சின்னதாக இருக்கும்.
2: ஆமாம், நாட்டுக்கம்பு வந்து சின்னது, நாட்டுக்கம்பு வந்து அது குள்ளங்கம்பம்போம். இதுலையே நாட்டுக்கம்பில் 2 வகை இருக்குது, கொஞ்சம் பெருசு சிறுசு இருக்குது. அந்த நாட்டுக்கம்பு வந்து இந்த மாதிரி ஈல்டு கொடுக்காது, ஈல்டு கொடுக்காட்டதால் அதனுடைய விலைகள் வந்து அதிகமாகிருக்கும். அதனால் நாட்டுக்கம்பும் நான் பயிரிட்டிருக்கேன். அதைத்தான் இப்போ பெரும்பாலும் வந்து கேட்குறாங்க. இப்போ சும்மா சாலையோர கடைகளில் பூரா கம்பங்கூழ் வந்து நாட்டுக்கம்பு தான் கேட்குறாங்க. அதனால் நான் விதை பண்ணிக்கையும் பண்ணியிருக்கேன், நாட்டுக்கம்பு இது ரகமும் நான் பண்ணியிருக்கேன், குதிரை வாலிங்கிறது வந்து விதை பண்ணிக்கி பண்ணியிருக்கேன். எல்லாம் பார்க்குறம்போது நம்ம யூனிவர்சிட்டி ரகங்கள் என்னுடைய பார்வையிலே நல்லா தெரியுது. என்னுடைய கருத்து என்னென்னா, நான் வந்து கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த ரகங்களும் அதை சார்ந்த வேளாண்மை பல்கலைக்கழகங்களுடைய ரகங்களும் தான் நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த அந்த விஞ்ஞானிகளுடைய நம்பிக்கை வந்து எனக்கு நல்ல ஒரு பிடித்தமான ஒன்று.
1: சரிங்க, இப்போ வந்து நீங்க சோளம் சொன்னீங்க, சோளம் என்ன சோளம் போட்டிருக்கீங்க?
2: சோளம் வந்து கோ 32 ஒரு ரகம், நல்ல விளைச்சல் கொடுக்குது. அது ஏக்கருக்கு வந்து குறைஞ்சது 1 டன் வந்து நல்லா கொடுக்குது.
1: எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க நீங்க?
2: நான் வந்து சோளம் வந்து 1 ஹெக்டேர் போட்டேன். 1 ஹெக்டேர்ல சுமார் 23-24 குவிண்டால் இருக்கும், நல்ல அமோக விளைச்சல் தான். விதை பண்ணிக்கு தான் அதை கொடுக்குறேன்.
1: இல்லை, இப்போ நீங்கள் அதை எப்படி மேலாண்மை பண்ணுறீங்க?
2: அது மெயின் வந்து விதை நேர்த்தி தான். விதை நேர்த்தி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதை வந்து நம்ம பாலிஷாக கொண்டு வரலாம். ரெண்டாவது வந்து அதுக்கு பெரும்பாலும் வந்து அந்த சோளம்ங்கிற பயிருக்கு வந்து ஆட்டுக்கடை கண்டிப்பாக அவசியம். ஆட்டுக்கடை நம்ம போடணும். நம்ம குப்பை அடிக்கிறோமோ அடிக்கலையோ முதல்ல ஆட்டுக்கடை போட்டுடணும். நமக்கு வந்து இந்த கோடை இந்த பருவத்தில் வந்து நமக்கு ஆட்டுக்கடை வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அப்போவே வந்து நம்ம போட்டு வச்சிடணும். போட்டு வச்சு உழுதுட்டோம்னா சரியான நேரத்தில் வந்து அந்த சோளம் ஆடி ஆவணி ஃபஸ்ட்டில் வந்து நாம் வந்து விதைப்பு நடத்திட்டோம்னா நம்ம ஏக்கருக்கு 1 டன் சோளம் வந்து நிச்சயமாக எடுக்கலாம்.
1: ஏன்னா மானாவாரி பயிருக்கு தண்ணி கம்மி தானே?
2: மானாவாரி பயிர் தான், நான் சொல்கிறது வந்து மானாவாரி பயிர் தான். இரவையில் லாபம்ங்கிறத விட மானாவாரியில் தான் லாபம். சரியான நேரத்தில் அந்த வானிலை சார்ந்த அறிவிப்புகளை நாம் கடைபிடிச்சு பண்ணோம்னா எந்த நேரத்தில் எப்போ மழைப்பொழிவு இருக்குது, அந்த ஈரப்பதம் எந்த நேரத்தில் வருங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம அந்த விஞ்ஞானிகளோட தொடர்பில் இருந்து நம்ம அந்த வாட்ஸ்அப்பு குழுக்களோட இணைஞ்சு நம்ம பண்ணோம்னா நம்ம விவசாயி வந்து பல வழியில் நாம் வந்து விளைச்சலை அதிகமாக்குறதுக்கு நல்ல வழி உண்டு.
1: இப்போ நீங்கள் நாற்று நட்டுருவீங்களா இல்லை விதப்பு விதைச்சிருவீங்களா?
2: நான் வந்து விதப்பு தான் விதைச்சிருக்கேன். ஏன்னா மானாவாரிங்கிறது நடுவைக்கு வந்து உகந்ததல்ல. மானாவாரிங்கிறது 1 ஏக்கருக்கு நமக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து 1 ஏக்கருக்கு 4 கிலோ 5 கிலோ பண்ணுறாங்க. ஆனால் என்னுடைய கருத்து நமக்கு 1 ஏக்கருக்கு 3 கிலோ நம்ம போட்டாலும் கூட அளவான பயிர் நல்லா வந்து நம்ம மகசூல் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக 30 நாட்களுக்குள்ள ஒரு களை கண்டிப்பாக எடுக்கணும். களை எடுத்து ஒரே களை எடுத்தாலும் போதும். மேற்கொண்டு நம்ம உரங்கள் இதெல்லாம்

0: செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
1: இப்ப தண்ணிக்கு என்ன செய்வீங்க?
0: நாங்க வந்து மானாவரி பயிர், பூம் 32 சோளம்ங்கிறது மானாவரி பயிர் தான். நம்ம தண்ணி வந்து கோடையில போட்டாதான் தண்ணி, ஏன்னா அதிகமான தண்ணி இருந்தாலும் கூட சோளத்துக்கு விளைச்சல் அதிகமா கொடுக்காது.
1: பூச்சி கீச்சி வந்துச்சுன்னா?
0: அதாவது நாம் செயற்கையை கையில் எடுக்கிற போதுதான் நமக்கு பூச்சிகள் தொந்தரவு இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க நம்ம இயற்கையத்தான் நாடி போறோம். இயற்கை என்னென்ன, நாம வந்து இயற்கை உரங்களை தான் யூஸ் பண்றோம். நம்ம வயல்ல வந்து களை இல்லாம சுத்தமா இருந்துச்சுன்னா பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். சோளம், கம்பு, குதிரைவாளிக்கெல்லாம் நம்ம வந்து கெமிக்கலை யூஸ் பண்றத வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு இயற்கை சார்ந்த பொருள் தான். அது வந்து விளைச்சல்ல வந்து சிறுதானியங்களை பொறுத்தளவுல குதிரைவாளி, இந்த மாதிரி சோளம், கம்பு, அது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பொருள் தான். அதனால நம்ம அதுக்கு வந்து கெமிக்கலை யூஸ் பண்ணுங்கிறது அவசியம் இல்லாததுதான் எனக்கு.
1: இப்ப சோளம் அறுவடை எப்ப எடுப்பீங்க?
0: சோளம் அறுவடை பண்ணியாச்சு,
1: அறுவடை
0: பண்ணியாச்சு வச்சிருக்கேன். அதை வந்து நாம் ப்ராசஸ்க்கு அனுப்பணும். அதை விதை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்பி அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும்.
1: எப்படி நீங்க விதை சுத்திகரிப்புக்கு அனுப்புறீங்க?
0: அதாவது நம்ம வந்து தெரிவு செய்யப்பட்ட அந்த வேளாண்மை அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு விதை ஆய்வாளர் இருப்பாங்க, எஸ்சிஓ அவருடைய அந்த இது வந்து பிஆர் அங்கிற ஒரு இதை ரெக்கார்ட்ஸ் வாங்கி நாம போய் அந்த விதை சுத்திகரிப்பு நிலையத்தில் கொடுத்தா அவங்களே சுத்தம் பண்ணிடுவாங்க.
1: இல்ல இப்ப நீங்க சுத்திகரிப்புக்கு நம்ம போகணும், உங்களுக்கு வழிமுறை தெரியும். இப்ப மற்ற விவசாயிகளுக்கு ஒரு விதை பண்ணை வைக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருக்கிறவரு இந்த விதையை எடுத்து எப்படி கொண்டு போகணும், ஆனால் அது கூட என்னென்ன ஆதாரங்கள் கொடுக்கணும், அதை எப்படி கொண்டு போய் அங்கே கொடுத்தா அதுக்கு எதுவும் பணம் கட்டணுமா, அதெல்லாம் என்ன முறைன்னு சொன்னீங்கன்னா?
0: நம்மகிட்ட கேட்பாங்க, ஒரு டீ கடைக்கு போனாலும் அந்த ஐடியா தான். நீங்களாம் அதிகமாக வந்து சம்பாதிக்கிறாள், விதை பண்ணை கொடுத்து நாங்களும் வேகமாக வியாபாரிக்கு போட்டுடுறோம். ஆனால் ஒரு சிலர் இப்போ சொல்லுவாங்க, அப்படி எங்கும் போது விதை பண்ணை என்கிறது ஒரு கஷ்டமான தொழில் என்னாலும் கூட ஒரு லாபமான தொழில். அப்போ தான் சொல்லுவேன், நம்ம வந்து விதைகள் வந்து அந்த சான்றோப்பம் விட்ட நம்ம வேளாண் துறை அதிகாரிகள் சான்றோப்பம் விட்ட, விதைத்துறை அதிகாரிகள் சான்றோப்பம் விட்ட விதைகளை தான் வாங்கணும். அதுவும் சான்றுபட்ட விதைகள்லையும் ஆதார நிலை விதை, சான்று நிலை விதைன்னு இருக்கும். நம்ம நிச்சயமாக வந்து ஆதார நிலை விதை 1, 2 நமக்கு இப்ப வல்லுணர் விதை என்ன இருக்கு, அந்த வல்லுணர் விதைங்கிற போது நமக்கு அதிகமான எல்லா விஷயங்களுக்கும் கிடைக்காது. 1 கிலோ 2 கிலோ கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட விவசாயிகள் தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து ரொம்ப வந்து ரூல்ஸ் இருக்கு, அதை வந்து விவசாயிகள் பண்றது ரொம்ப கஷ்டமானது. அதே மாதிரி ஆதார விதைகள் 1, 2 போது அது வந்து நம்ம பண்ணலாம். நமக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து சரியா இருக்கணும்.
1: என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்?
0: டாக்குமெண்ட் வந்து நம்ம நிச்சயமாக வந்து நமக்கு நிலப்பட்டா, அந்த நிலப்பட்டா இருக்கணும். நாம வந்து அலுவலகத்தோட தொடர்புல அந்த ஐடி நம்பர், விதைகள் வந்து நம்ம வாங்குறதுக்கு ஐடி நம்பர், சரியான பில் வாங்கியிருக்கணும், விதையை வாங்கியிருக்கணும், அந்த பில்லை நம்ம வாங்கி வச்சிருக்கணும். பண்றம்போது நம்ம வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ்ஓ வேளாண்மை விதை அலுவலர்னு இருப்பாங்க, அவங்க வந்து நம்மளை வந்து பார்ப்பாங்க, ஏஎஸ்ஓ வந்து பார்ப்பாங்க, பார்த்து நிலத்தை பார்ப்பாங்க, நிலத்தை பார்த்து நமக்கு சில அறிவுரைகள் சொல்லுவாங்க. நீ சொல்லின பிறகு நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட சொன்னா அவங்க வந்து விதை நேர்த்தி பண்ண சொல்லுவாங்க. அந்த விதை நேர்த்திக்கு சரியான அந்த விதைகள் வாங்குறோம் போதே அந்த விதை நேர்த்திக்கு உண்டான பொருள்களையும் நம்ம வாங்கிடணும்.
1: என்னென்ன பொருள் கொடுப்போம்
0: நமக்கு வந்து, அதாவது சிறுதானிய பயிர்களுக்குன்னா நம்ம அந்த அசோஸ் பயிரலம்ங்கிற ஒரு இது கண்டிப்பா வாங்கணும். அதே மாதிரி பயறு வகைகள்னா ரைசோபியம் இந்த மாதிரி இதை வந்து நம்ம கண்டிப்பா வாங்கணும். அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ, அந்த எத்தனை கிலோவுக்கு நம்ம எவ்வளவு விதை நேர்த்தி வந்து நம்ம அதை பண்றது அங்கறதெல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுபடி நாம பண்ணணும். விதை நேர்த்தி எப்படி பண்றது, விதை நேர்த்தி வந்து நம்ம அந்த ஒரு குளிர்ச்சியான நேரத்துல வந்து நம்ம வந்து பண்றோமா, அதை வந்து வெயில்ல காய வைக்க கூடாது. அந்த விதைகளை, விதை நேர்த்தி பண்ண விதைகளை நாம நிழல்ல வந்து உலர்த்தின பிறகு நம்ம விதைக்கலாம். ஆனா விதை நேர்த்தி பண்ண அந்த தானியங்களை நம்ம 24 மணி நேரத்துக்கு மேல வச்சிருக்க கூடாது.
1: இப்ப விதை நேர்த்தி பண்றது முறையா எப்படி பண்ணணும் சொல்லுங்க. விதை நேர்த்தி பண்ற விதை வச்சிருக்க கூடாது, அது எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள விதைக்கணும், முதல்ல அதை எப்படி ஊற வச்சு எப்படி எடுக்கணும், எப்படி மருந்து கலக்கணும், அதை சொல்லுங்க.
0: அதுதான், அதுக்கு ஒரு விதி இருக்கு. 1 கிலோவுக்கு எவ்வளவு, அதாவது இப்ப கடலை இந்த மாதிரி இருக்கும் 1 கிலோவுக்கு வந்து 10 கிராம் கூட பண்ணலாம். ஆனா இந்த பயறு வகைகள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 1 கிலோவுக்கு வந்து சுமார் 2 முதல் 3 கிராம். அந்த இதை வந்து ஒட்டும் திரவம் மாதிரி இருக்கும், அதாவது வடிகட்டின கஞ்சி, அந்த தண்ணி இருக்குல்ல நம்ம தோத்து தண்ணியை வடிகட்டின அந்த தண்ணி கொஞ்சம் நல்ல பச மாதிரி இருக்கும், அதுல வந்து நம்ம போட்டு ஒரு தட்டுல போட்டு நல்லா வந்து அதை பிரட்டி எடுக்கணும். அதை பிரட்டி எடுத்துட்டோம்னா அந்த விதைகளை வந்து நாம வந்து காய வைக்கணும் லைட்டா, வெயில மட்டும் காய வச்சிடக்கூடாது. நம்ம நெல்லல்ல காய வச்சு நம்ம விதைக்கணும். சரியான நேரத்துல விதைச்சா நமக்கு அதனுடைய பயன்பாடு என்னன்னா, நிச்சயமாக வந்து அந்த செடி முளைக்கிற போதே பளபளன்னா முளைக்கும். ரெண்டாவது விதை அழுகல் நோய் வந்து வராது. அதை 24 மணி நேரத்துக்குள்ள விதைச்சிடணும், மறுநாள் இருக்கக்கூடாது. உடனே அது வந்து நம்ம கையில ஒட்டாத அளவுக்கு இருக்கும் போது நம்ம விதைக்கலாம். ஆனா விதைச்சா விதைச்ச உடனே உடனே பின்னாடியே நம்ம உழவு போடணும். நம்ம விதைச்சு வச்சுட்டு பொழுசாயம் வந்து நம்ம உழவு போடணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது.

0: அது வந்து உயிர் உயிருள்ள ஒரு பாக்டீரியாக்கள் நிறைந்தது. நான் கொஞ்ச நேரம் வெயில இருந்தாலும் கூட அந்த பாக்டீரியாக்கள் பூரா செத்து போகும். அதனால வந்து அந்த உயிரோட்டம் உள்ள அதை ஒரு செடியா உருவாக்கணும்னா விதைச்ச உடனே ஒரு அரை மணி நேரத்துல வந்து நம்ம அதை வந்து உழுக நம்ம வந்து ஆயத்தமாகணும். அப்படின்னும் போது நல்ல செடிகளை நம்ம வந்து பார்க்கலாம்.
1: ஊற வச்சு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க போதே இங்க உழுதுட்டு அப்படியே கொண்டு போய் விதைச்சிடணும்.
0: விதைச்சிடணும், ஆமா. அதுல வந்து நம்ம லேட் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளவுக்களவு நமக்கு லேட் பண்றோமோ அவ்வளவுக்களவு நமக்கு வந்து செடிகளுடைய எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்ம பண்ணணும். விதை நேர்த்தி தான் மெயின். அதுக்கு பிறகு 30 நாளுக்கு வந்து உள்ள வந்து நம்ம களை எடுக்கணும். களை அடிச்சானே நமக்கு சரியான பயிர் பராமரிப்பு இருக்கும். நம்ம வந்து இதுக்கு மருந்து தான் அடிக்கணும். அது என்ன இப்போ மக்காச்சோளம் இந்த மாதிரி பயிர்கள் அடிக்கிறாங்க. அமெரிக்கன் புழு அந்த புழு இந்த புழு ஒன்று வர்றாங்க. நாம் எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம மக்காச்சோள பயிர்கள் இருந்தாலும் கூட நமக்கு வந்து இந்த சிறுதானியங்கள் பயிரிடுற அந்த சுகம் வந்து நான் எனக்கு அதில் வந்து தெரியலை. இது வந்து நல்ல வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு தொழில் தான். இப்போலாம் கம்பெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கிலோ 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நமக்கு வந்து அது வந்து நமக்கு நல்லா கட்டுப்படி ஆகுது. நம்ம வந்து வியாபாரியை நாடி போகக்கூடாது. வியாபாரி வந்து நம்ம கிட்ட விலைக்கு இந்த விலை கேட்கக்கூடாது. நாம சொல்ற விலையை வந்து மக்கள் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும்.
2: தொடர்ந்து

0: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கத்தாளம்பட்டி விவசாயி ஐ பாக்கியராஜ் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
1: உங்களுக்கு அதிகாரிகள் சொல்லி கொடுத்துட்றாங்க, அதனால அந்த வரமுறைகள்லாம் இப்போ தெரிஞ்சிருது, வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு விவசாயி போடுறாரு, விற்பனைக்கு எங்கே போவார் அவர்?
2: அதாவது விற்பனைக்கு வந்து இப்போ வந்து அவர் நாம் வந்து விதை பண்ணி போடுறோம், மற்ற விவசாயி விதை பண்ணி போடலன்னா விற்பனைக்கு போகணும்னா அதுக்கு தான் நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டு தான் எவ்வளோ பயிற்சி கொடுக்குறாங்க. நமக்கு வந்து வேளாண் வணிகத்தில் வந்து பல பயிற்சிகள் கொடுக்குறாங்க, அவங்க வந்து மார்க்கெட்டிங் சொசைட்டியில் வந்து வைக்க சொல்கிறாங்க. உங்களுடைய விளைபொருட்களை வந்து வைங்க, உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு கடன் உதவி இருக்குது, நீங்கள் பொருட்களை வச்சாலும் நல்ல விலைக்கு பின்னாடி விற்கலாம், உங்களுக்கு இத்தனை நாளைக்கு வாடகை கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு குறைஞ்ச வாடகை தான் இருக்குது, அதனால் நீங்கள் அதை வந்து தெரிவு பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நாங்கள் கூட மார்க்கெட்டிங்கில் கேட்டிருக்கோம், அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீங்கள் இடுபொருட்களை கொண்டு வரணும்னா அவங்களுக்கு சாக்குகள் வந்து உங்கள் நீங்கள் வந்து வழங்குறதுக்கு அரசில் வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கனால நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இருந்தால் விவசாயி இப்போ ஒரு விவசாயி பார்க்குற போது ஒரு சாக்கு கூட இல்லாத விவசாயிகளும் இருக்காங்க இல்லையா, அதை வந்து அவங்க பெருசாக நினைக்கலை. அதனால் அந்த நேரத்தில் வரும்போது ஒரு வியாபாரிகிட்ட போய்த்து சாக்கு கேட்க வேண்டியது இருக்குது. அரசாங்கத்திலையும் நாங்கள் சில பயிற்சிகளில் கேட்டிருக்கோம், சில பயிற்சிகளில் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து மீட்டிங் போட்டு விட்டு இதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் மார்க்கெட்டிங் சொசைட்டியில் நீங்கள் அந்த இடுபொருட்களை கொண்டு வர்றதுக்கு பகுதி நேரமாக வந்து நீங்கள் சாக்குகளை கொடுக்க சொல்லுங்கள், நம்பிக்கையான விவசாயிகள்லாம் இருப்பாங்க, அவங்க கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து அரசுக்கிட்ட நாங்கள் வந்து எடுத்து சொல்கிறோம் அங்கிற மாதிரி பதில்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
1: இப்போ கிட்டங்கியில் உங்களுக்கு நீங்கள் கொண்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க தானியத்தை, இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் கிடையாதுன்னு சொல்றீங்க, அது எவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து வாடகை கிடையாது?
2: வாடகை வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் கிடையாதுங்கிறாங்க. 15 நாள்ல இருந்து அது சுமார் ஒரு 30 நாளைக்குள்ள கிடையாதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம் இல்லையா, அதுக்கு பிறகு நிச்சயமா வாடகை உண்டு. ஆனால் வாடகை உண்டுனாலும் கூட குறைந்த வாடகை தான் சொன்னாங்க.
1: அது எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு?
2: அதுதான் எனக்கு சரியா தெரியல, குறைந்த வாடகை. ஏன்னா நாம வந்து அங்க வச்சது கிடையாது, நம்ம விதை பண்ணி கொடுக்கறதுனால, அதனால நான் இன்ட்ரெஸ்டா அதை வந்து அவங்ககிட்ட கேட்டதும் கிடையாது.
1: அப்ப நீங்க விதை பண்ணிக்கு கொண்டே கொடுக்கறதுனா நீங்க இப்ப முடிஞ்சிருச்சா அவங்க பரிசோதனை எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு தரச்சான்று இருக்கு, என்ன ஏதுன்னு எப்படி பாத்துக்கிறீங்க? அந்த
2: முதலையே வந்து வயல் ஆய்வு கிட்டத்தட்ட வந்து ஒரு பயிரை வந்து ஒரு 2-3 தடவை வந்து ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணி அவங்க வந்து மெயின் பாக்குறது என்னன்னா அந்த ரகமா இது, அதுதான் நம்ம கொடுத்த விதை இவர் போட்டிருக்காரா ஒன்று, ரெண்டாவது இதில் ஏதாவது கலவணம் இருக்கா, அந்த கலவணம் இருந்தால் நமக்கு சில விதிமுறைகள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கலவணமெல்லாம் இருக்கக்கூடாது, நீ கலவணம் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கலவணங்கள் எல்லாம் எடுத்துருங்க, நமக்கு ஆலோசனைகள் சொல்லுவாங்க, அது மாதிரி நாம் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் அடுத்து நம்ம ஒரு விதை பண்ணை விவசாயங்கிற தோற்றத்தை அவங்க முன்னாடி வைக்க முடியும்.
1: இப்போ கலவன் வராமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுறீங்க?
2: அதாவது கலவன்ங்கிறது விதைகளில் தான் வர்றதுங்கிற ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஒரு இடத்துல வந்து மாற்றுப்பயிர் போடுறான், உளுந்துலேயே ஒரு மாற்றுப்பயிர் போடுறான், அதே உழவுல ஓட்டி நம்ம வயலுக்கு வரும்போது அதில் கலவணம் வரும். ரெண்டாவது பக்கத்து புலியில் வேற பயிர் இருந்தாலும் அது காத்து கூட இதில் வரும். ரெண்டு, மூணாவது ஒரு ஈரமான தோட்டத்தில் நடந்து வரும்போது நம்ம செருப்புலையோ இல்லை நம்ம கால் மிதியில கூட அந்த நிலத்தில் இருக்கிற விதையை இந்த நிலத்தில் வந்து நம்ம சேர்த்துருவோம். அதனால வந்து நம்ம விதைகளை மட்டும் நம்ம கலவணத்தில் குறை சொல்லக்கூடாது, அது இயற்கையினுடைய சீற்றத்திலையும் வரும் இல்லையா. இந்த மாதிரி இதில் அந்த கலவணம் இருக்குது, நீங்கள் கொடுத்த விதை தானே, நீங்கள் கலவணம் இருக்கும்னு சொல்லியும் சொல்லக்கூடாது, அது நம்மளுடைய குறைபாடு, விவசாயினுடைய குறைபாடு. அதனால் அந்த மாதிரி அவங்க சொல்கிற இதை நம்ம சரியான வந்து செய்யணும், செஞ்சிட்டோம்னா அவங்க வந்து அதை ஏற்றுக்கிடுவாங்க. ரெண்டாவது அறுவடை பண்ணுற போது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், அறுவடை பண்ணிட்டோமா, பண்ணின பிறகு அவங்க எவ்வளவு அந்த பயிர் அவங்களுக்கு அந்த நிலத்தை வந்து நம்ம சுற்றி அவங்க வந்து ஒரு அளவீடு மாதிரி பண்ணி இத்தனை ஏக்கர் இத்தனை ஏக்கருக்கு வந்து இவ்வளோ பணம் கட்டணும் முதலையும் சொல்லிடுவாங்க. நம்ம பணம் கட்டிடுறோம், கட்டின பிறகு நமக்கு இவ்வளவு விளைச்சல் வருங்கிறது அவளுடைய ஒரு மதிப்பீடு, திட்ட மதிப்பீடு. அந்த அளவுக்கு வந்து நம்ம பொருட்களை நம்ம சேகரித்து நல்ல, அதாவது ஒரு பயறு வகைகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10 குவிண்டால் வரைக்கும் நாம் வந்து விதை சுத்திகரிப்பிற்கு போக வேண்டிய நிலை இருக்காது. கை சுத்தத்திலேயே நம்ம பண்ணலாம், தெளிவாக பண்ணலாம்.
1: கை சுத்தம் எப்படி பண்ணலாம்?
2: கை சுத்தம்னா படைக்கணும், லேபரை வச்சு நல்லா படைக்கணும், படைச்சு இருக்கிற அதில் இருக்கிற சின்ன ஒட்டுக்கள் எல்லாம் கல் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து ஓகே சொல்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும் இல்லையா. அந்த விதைகள்ங்கிற போது இந்த புறத்தூய்மை அகத்தூய்மை இது வந்து முக்கியம், புறத்தூய்மை அகத்தூய்மை. ரெண்டாவது ஈரப்பலம், இப்போ வந்து நம்ம அதெல்லாம் போகும்போது அவங்க வந்து நம்ம கிட்ட சைன் எல்லாம் வாங்கி லேபுக்கு அனுப்புவாங்க.
1: இப்போ சோளத்துக்கு ஒரு ஈரப்பதம் இருக்கணும், அப்படி எந்த அளவு வச்சிருக்கிறாங்க?
2: அதாவது பயிர் வகைகளுக்கெல்லாம் 0.8, அதே மாதிரி சிறுதானியங்களுக்கெல்லாம் 10 குள்ள இருக்கு, அதுக்கு மேலே போகக்கூடாது. அந்த ஈரப்பதம் கொஞ்சம் வந்து குறைபாடு இருந்தால்

0: கூட மீண்டும் நமக்கு எச்சரிக்கை விடப்பட்டு மீண்டும் காய வச்சிடலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஈரப்பதம் வந்து இல்லைன்னா நம்ம திரும்ப வந்து நமக்கு ஒரு ஒரு ஓலை வரும், சரியான ஈரப்பதம் நீங்க கடைபிடிக்கல அங்கிற ஒரு தெரிவு வந்து நமக்கு வரும். நாம வந்து அதை சரியான உலர்த்தி வந்து மீண்டும் ரீசாம்பிள் கொடுக்கலாம். புரியுதா? அதே இது அந்த விதையில வந்து மாற்று விதைகள் கலவணம் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விதையை வந்து மீண்டும் நாம் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது தான் நிலை விவசாயிக்கு ஏற்படும். அதனால நம்ம கலவண விஷயத்துல வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். ஈரப்பத விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறாலும் மீண்டும் சரி பண்ணிடலாம். கலவணத்துக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதனால கலவணம் இல்லாத விதைகளை நம்ம கொடுக்க பார்க்கணும். இதெல்லாம் வந்துட்டா நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு லேபுக்கு போய் இந்த மாதிரி கடலை உளுந்து இதெல்லாம் ஒரு 10 நாளைக்குள்ள, ஒரு வாரத்துல 10 நாள்ல வந்துடும். மற்ற சிறுதானியங்கள் குதிரை வாளி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு 5 நாள் கூட ஆகலாம். வந்து நமக்கு ரிசல்ட் வந்து நமக்கு பாஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா விலைகள் வந்து டபுள் மடங்கு. இன்னைக்கு சோளம் இதெல்லாம் மார்க்கெட்ல 23-24 போகுது. இது வந்து நமக்கு 50 ரூபாய்க்கு மேல கிடைக்குது, டபுள் விலை. இப்ப உளுந்த பொறுத்தளவுனா வெளி மார்க்கெட்ல இப்ப 65-70 தான் இருக்கு. ஆனா இங்க வந்து நமக்கு உளுந்து மட்டும் ரேட்டு வந்து 105 இருந்து சான்ற விலையில 105, ஆதார விலையில 107-108 போயிருது, 5 ரூபா கூட போயிருது. இதோட வந்து நமக்கு போனஸ் உற்பத்தி மானியம் சொல்லி 25 ரூபா நமக்கு கிடைக்குது. அதே வந்து ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாங்குது. அப்படிங்கிற பெரிய விவசாயத்துக்கு ஒன்று அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நல்ல அந்த விதைப்பண்ணையில தான் என்னுடைய வளர்ச்சியை நான், அதனால வந்து விதைப்பண்ணை பண்றதுல தான் என்னுடைய குறிக்கோளைத்தான் நான் பெரும்பாலும் இருப்பேன். நமக்கு 5000 ரூபாய்க்கு போடுற விதை 10000 ரூபாய்க்கு போனால் அது லாபம் இல்லையா? அதனால் நான் எந்த பயிற்சியிலும் எந்த மீட்டிங்கில் போட்டாலும் கூட விவசாயம்ங்கிறது ஒரு லாபகரமான தொழில்ங்கிறத நான் வந்து நிச்சயமாக எல்லா மேடைகள்லையும் பேசுவேன். ஏன்னா நான் விதை பண்ண பண்ணுறேன். அதே மாதிரி தான் மக்கள் வந்துட்டு எல்லாருக்கிட்டும் சொன்னாலும் ஒரு கம்பு போட்டால் நீங்கள் கம்பங்கூழ் ஆக்கி கம்பு மாவா போட்டு கூட வில்லுங்கன்னு சொன்னாலும் மக்கள் இன்னும் அந்த இடர்பாடுகளில் சிக்கிக்கொண்டு இன்னும் வெளியே வர்றதுக்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதான் என்னுடைய கருத்து.
1: இப்ப நீங்க விதைப்பண்ணைக்கு என்னென்ன சிறுதானியங்கள் கொடுக்குறீங்க?
0: நான் இப்போதைக்கு வந்து இந்த வருஷம் வந்து விதைப்பண்ணைகள் சிறுதானியங்கள் வந்து கோ 32 சோளம், ரெண்டாவது அத்தியந்தல் 1. இப்ப நான் ஏற்கனவே மதுரை 1 தான் போட்டேன். அது பெஸ்டா தான் இருக்கும். ஃபேமஸா வந்து எல்லார்ட்டையும் நான் ஒரு பயிற்சியில் மதுரை 1 தான் பேசினேன். இந்த வட்டம் வந்து எனக்கு அத்தியந்தல் 1 ஒரு ரகம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க.
1: புது ரகம் அது,
0: புது ரகம். சரி, அதைத்தான் நம்ம இந்த வட்டம் போட்டு பார்ப்போமே அன்னு சொல்லி நான் அதை இந்த வட்டம் கையில் எடுத்து பயிர் செஞ்சேன். அதுவும் மதுரை 1 ஈக்குவலா.
1: எவ்வளவு வந்துச்சு? ஒரு ஏக்கர்
0: எனக்கு 1 ஏக்கர் 900 கிலோ வந்திருக்கு. நல்ல மகசூல். இப்போ 1 ஏக்கர் 900 ஒரு ஹெக்டேருக்கு கிட்டத்தட்ட 2 டன் ஆகுது. அதுவும் வந்து சளைத்த தொழில் அல்ல. நல்ல மதுரை 1 ஈக்குவலா அத்தியந்தல் 1 நல்லா இருக்கு. அதனால வந்து நமக்கு நீ ப்ராசஸ் போய் அது வந்து நமக்கு லேப்ல வந்து நம்ம நல்ல தெரிவு செய்யப்பட்ட விதைகளை நாம கொடுத்துட்டோம்னா நிச்சயமாக நமக்கு அதுக்கு வந்து போனஸ் வந்து 30 ரூபா உற்பத்தி மானியம். விலை வந்து கிட்டத்தட்ட 57-58 இருக்கு. அப்படிங்கிற போது 8000-9000 போயிருது இல்லையா? மார்க்கெட்ல குதிரை வாலி இன்னைக்கு 3000 ரூபா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 3000-3100. அதாவது விவசாயிகளுக்கு அது ஒரு கட்டுப்படியாகணும் இதுதான். ஆனால் அதை தான் குதிரை வாலி அரிசி ஆக்கணும், மாவாக்கணும். இப்படி விவசாயிகள் பல எத்தனை பயிற்சிகள் நமக்கு டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குறான். இந்த வருஷமெல்லாம் ஏகப்பட்ட பயிற்சிகள், மதிப்பு கூட்டா பொருளை பண்றதுக்கு அரசாங்கம் நல்ல பயிற்சியை நல்ல வழிமுறைகளை தேர்வு செஞ்சு தான் சொல்றாங்க.
2: இதுவரை சிறுதானியங்கள் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கத்தாளம்பட்டி விவசாயி ஐ பாக்கியராஜ் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். அடுத்து வருவது வேளாண் தகவல்கள்.
3: இன்றைய வேளாண் தகவலில் மாட்டு கோமியத்தில் விதை நேர்த்தி செய்வது குறித்து தெரிந்து கொள்ளலாம். காய்கறி உற்பத்தியில் இந்தியா 2 இடத்தில் உள்ளது. தேசிய தோட்டக்கலை வாரிய புள்ளி விவரப்படி 10 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பில் காய்கறி சாகுபடி செய்யப்படுகின்றது. விதைகளை விதைக்கும் போது சரியான தொழில்நுட்பத்தை கடைபிடித்தால் மகசூல் கிடைக்கும். காய்கறி விதைகளை 10% மாட்டு கோமியத்தில், அதாவது 100 மில்லி கோமியம் 90 மில்லி தண்ணீர் இவற்றில் ஊற வைத்து 1 மணி நேரம் கழித்து விதைத்தால் விதைகளின் முளைப்பு திறன் கூடும். விதைகள் மூலம் பரவும் நோய்களும் கட்டுப்படும். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விருடி அல்லது 10 கிராம் சூடோமோனஸ் கலந்து 24 மணி நேரம் கழித்து விதைத்தால் விதைகளின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் கட்டுப்படும். சுரை, பீர்க்கை, புடலை, பாகல், பூசணி கொடிவகை விதைகளை 24 மணி நேரம் தண்ணீர் ஊற வைத்த பின் விதைத்தால் விரைவில் முளைக்கும். கத்தரி, தக்காளி, மிளகாய் பயிர்களுக்கு உயர் பாத்தி

0: ஆற்றங்கால் அவசியம். பாசன வடிகால் வசதி மரத்தடி அல்லது நிழல் வளை தேவை. நிலப்பரப்பிலிருந்து 15 முதல் 20 சென்டிமீட்டர் உயரம், 1 மீட்டர் அகலத்தில் பாத்தி அமைக்க வேண்டும். பாத்தியின் மேல் செம்மண் மணல் மட்கிய தொழு உரத்தை 2:1:1 என்ற விகித கலவை தயாரித்து 25 முதல் 35 நாள் வயதுடைய நாற்றுக்களை நடவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு செடிக்கும் இடையே போதுமான இடைவெளி இருந்தால்தான் பயிர் செழிப்பாக வளரும். களைகளும் பூச்சி நோய் தாக்குதலும் கட்டுப்படும். வெண்டை பயிரில் வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இடைவெளி தேவை. கத்தரி வீரிய ஒட்டு ரகத்தில் 60-90 சென்டிமீட்டர் வரிசையும், 60-60 சென்டிமீட்டர் செடிக்கு செடி இடைவெளியும் விட வேண்டும். மிளகாய் வீரிய ஒட்டு ரகத்தில் 60-75 சென்டிமீட்டர் மற்றும் 45-60 சென்டிமீட்டர் இடைவெளியும், தக்காளி வீரிய ஒட்டு ரகத்தில் 45-60 சென்டிமீட்டர் மற்றும் 30-45 சென்டிமீட்டர் இடைவெளி தேவை. கொத்தவரையில் பயிர் வரிசை இடைவெளி 60 சென்டிமீட்டர் வரிசை, இடைவெளி 15 சென்டிமீட்டர் இடைவெளி தேவை. கொடிவகை பயிர்களில் குழி அளவு 30 சென்டிமீட்டர் நீள அகல ஆழத்தில் எடுக்க வேண்டும். குழிக்கு குழி 2 மீட்டர் இடைவெளி விட வேண்டும். தக்காளி வீரிய ஒட்டு ரகத்திற்கு 60-80 கிராம், கத்தரி 160 கிராம், கத்தரி வீரிய ஒட்டு 80 கிராம், மிளகாய் 200 கிராம், வீரிய ஒட்டு 80-100 கிராம், வெண்டை 3-4 கிலோ, தட்டை பயிறு 10 கிலோ விதை தேவைப்படும். விதைப்பதற்கு முன் விதைகளின் முளைப்பு திறனை பரிசோதனை செய்ய வேண்டும். சரியான முளைப்பு திறன் இருந்தால் மகசூல் பாதிக்கப்படாது. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அரசு விதை பரிசோதனை நிலையத்தில் கொடுத்து பரிசோதனை செய்யலாம்.
1: வேளாண் தகவல்கள் வழங்கியவர் ஆர்.பி. பரிமளா தேவி அவர்கள். தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. அடர விதைத்தால் போர் உயரும். வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம். விடை பெருமுன் பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமேற்றிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். விடை பெருமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும். Oh,

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: எட்டு மணிக்கான செய்தி அறிக்கை. இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட

பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும் எழுத்தாளர் சிவசங்கரை உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தவேகாவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இத்தொடர்பாக தவேக அரசு மவுனம் காப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவேகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய பாரா டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அருணா தன்வார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மங்கோலியாவின் உலான்பட்டாரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 47 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 6 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி திரேவும், 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கனும், 57 கிலோ எடைப்பிரிவில் தப்சியாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் பாக்யஸ்ரீயும், 65 கிலோ எடைப்பிரிவில் புல்கித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சிகள் திரையிசை பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் இணைந்திருந்த மதுரை தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அச்சாணி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேயர்களே, ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டுடைய தொழில்துறை, அதாவது இண்டஸ்ட்ரீஸை அடிப்படையாக தான் வச்சுருக்கோம். எந்த நாடு வந்து இந்த தொழில்துறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த நாடு தான் வந்து ஒரு வல்லரசு நாடு ஆகும். அந்த வகையில் நம்ம நாடும் பார்த்தோம்னா இந்த தொழில்துறையில் வந்து பல்வேறு முயற்சிகள் புதுமைகள்லாம் கொண்டு வந்து தொழில்துறையில் வந்து பெரிய லெவலில் சாதிச்சுட்டு வர்றாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா மத்திய மாநில அரசுகள் ஒரு தொழில் தொடங்கி அதில் சாதிக்க விரும்புகிறவங்களுக்கு நிறைய பேங்க் லோன் கொடுக்குறாங்க.

0: ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நிறைய மானியங்கள்லாம் கொடுத்து நிறைய ஊக்குவிக்கிறாங்க. அது குறிப்பாக பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அரசாங்கம் வந்து தொழில்துறை முன்னேற்றத்துக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைய நம்ம நாட்டோட தொழில்துறையில் பல்வேறு இளம் தொழில் முனைவோர் உருவாக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மதுரை மாவட்டத்தில் ஒரு இளம் தொழில் முனைவோர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன தொழில் பண்றாங்க, அவங்களுடைய தொழில் எப்படி போகுது, அவங்க லட்சியங்கள் அதை பத்தி நம்மகிட்ட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அவங்கள நாம சந்திக்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு.
1: எனக்கும் ரொம்ப சந்தோஷம்.
0: சொல்லுங்க, உங்களை பற்றி அறிமுகம், உங்க பேரு, நீங்க என்ன தொழில் பண்றீங்க, எங்க இருந்து வரீங்கம்மா?
1: என் பெயர் சஹானா காந்தி. சேயோன் செரன் என்ற நிறுவனத்தின் ஃபவுண்டர்னா நான் படிச்சது எம்இ விஎல்எஸ்ஐ டிசைன் படிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம எங்களோட பாரம்பரிய பொருட்களை தயாரிக்கிற நிறுவனமா நாங்க நடத்திக்கிட்டு வரோம். பாரம்பரிய பொருட்களை வந்து சாதாரணமா எளிய முறையில வந்து எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்தோம். அதுவே பெரிய ஹிட்டா வந்துருச்சு எங்க ப்ராடக்ட்ஸ்க்கு.
0: ரொம்ப சந்தோஷம். இப்ப பண்ற தொழில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இங்க ப்ராடக்ட்ஸ்ல முக்கியமானது என்னதுன்னா குழந்தைங்களை பேஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஈவிலை பேக்கெட்ஸ், சாம்பிராணி தூள், பஞ்சகாவி ஐட்டம்ஸ், துளசியில பண்ற பொருட்கள், மத்தபடி எல்லா பொருட்களும் நாங்க செய்யறோம்.
0: இப்ப எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்ன அப்படின்னா நீங்க படிச்சது வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எம்இ படிச்சிருக்கீங்க, ஆனா இப்ப நீங்க பண்றது வந்து அந்த துறை சார்ந்து விட்டு ஒரு பாரம்பரிய பொருள் தயாரிக்கிறீங்க, எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு?
1: உண்மையா சொல்லணும்னா நான் படிச்சதுக்கும் இப்ப நான் பண்ற பிசினஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. பட் படிப்பு அறிவை கொடுக்கும், பட் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் தேவை. இதுதான் எங்க தொழிலோட மூலதனமே. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. அதாவது நான் வந்து குழந்தை எனக்கு பிறந்தப்ப வந்து நிறைய வந்து பாரம்பரிய முறைப்படி, அதாவது நம்ம முன்னோர்கள் நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஆசைப்பட்டேன். பட் அதெல்லாம் எப்படி கிடைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயமும் பெரியவங்க கிட்ட கேட்டு கேட்டு பண்ணும்போது அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம வந்து ஒரு ஆள் இருக்கு, இதனால நம்ம பண்றோம். பட் நிறைய அம்மாக்களுக்கு இதே மாதிரி நம்ம ரூட்ஸ் வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்திருப்போம், எங்கேயோ செட்டில் ஆயிருப்போம், பட் நம்ம ரூட்ஸை மறக்காம நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும்ன்ற ஆசை இருந்திருக்கும். ஸோ அது ஒரு விதையா எனக்கு தோன்றிதான் இந்த பிசினஸ் வந்து ஆரம்பிச்சது.
0: ஆக அந்த தேவை உணர்ந்தனால்தான் நீங்க வந்து மத்தவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பிசினஸாவே எடுத்திருக்கீங்க. எந்த ஒரு பிசினஸ் அப்படின்னாலுமே ஒரு மூலதனம் ஒன்று தேவைப்படும். இப்ப நம்ம பிசினஸ்ல என்னென்ன மூலதனம் தேவைப்படும்?
1: ஒரு பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா பேசிக் ஃபண்டிங் தேவை. அதுக்கு முன்னாடி ப்ராப்பரா ஒரு R&D ஒர்க் தேவை. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் பண்ண போறேன் அப்படின்னு நான் முடிவு செஞ்சோனேயே அந்த ப்ராடக்ட்க்கு பின்னாடி வந்து 2 வருஷமா அதுக்கான R&D ஒர்க் நடந்தது. இது வந்து என் குழந்தையோட சேர்த்து வளர்ற பிசினஸ்னால இது குழந்தையோட நிறுத்திடாம அவங்க வளர்ந்தா எப்படி தேவைப்படும், என்னென்ன தேவைப்படும், குழந்தைங்களுக்கு எப்படி சேஃபா இருக்கும் அப்படின்ற நிறைய R&D ஒர்க்ஸ் வந்து நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது ஒரு 2 வருஷ காலமா R&D ஒர்க் ப்ராப்பரா பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஒரு ப்ராடக்டாவே நாங்க லான்ச் பண்ண ஆரம்பிச்சோம்.
0: இப்ப பார்த்தோம்னா நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸி, ஆனா ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கறது ஒரு சேலஞ்சிங்கான ஒன்று. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், நம்மளுக்கு வந்து நிறைய அந்த இடங்கள் வேணும், மார்க்கெட்டிங் நிறைய விற்கணும், கஸ்டமர் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கு. அந்த வகையில நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ்ல என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே ப்ராப்பரா நமக்கு தேவை பிராண்டிங் தான். ஸோ பிராண்டிங் ஃபர்ஸ்டே ப்ராப்பரா எந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம டார்கெட் பண்ண போறோம்ன்றதை ஃபர்ஸ்டே நம்ம வந்து அதை முடிவு பண்ணிடணும். இப்போ எங்களோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் மட்டும்தான். ஸோ அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணும்போது எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட்ஸாக மட்டும்தான் இருக்கணும். பிகாஸ் அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான ஃபேஸ். ஒரு குழந்தை வளர்றது, அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ரூஷியலான, ரொம்ப நேர்மையான ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். ஸோ வந்து இயற்கையான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணும்போது மழை காலங்களில் இலையை வந்து காய வைக்கிறது, பிக் ஸ்கேலில் காய வைக்கிறது, அப்புறம் வந்து திரிக்கும் போது இல்லை பேக்கிங்கை வந்து சென்ட் பண்ணும்போது நிறையா வந்து டேமேஜஸ் ஆகிறதுனா வந்து நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ண தான் ஆரம்பித்தோம். பட் சின்ன பிஸ்னஸாக இருக்கும்போது இதெல்லாம் சகஜம்தான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி பேக்கிங்லேருந்து காய வைக்கிற மெத்தட்ஸ்லேருந்து எதை ப்ராப்பராக எப்படி கொண்டு போகலாம், எவ்வளோ ஷெல்ஃப் லைஃப் கொடுக்கலாம் அப்படின்றத ஒன்று ஒன்றும் ப்ராப்பராக பார்த்து பார்த்து R&D ஒர்க் பண்ணி பண்ணுறதுனால தான் இப்போதைக்கு நாங்கள் வந்து லிட்டில் சக்ஸஸை ஃபேஸ் பண்ண முடியுது.

0: இப்ப தொழில் தொடங்குறப்ப அந்த விளக்கமா சொல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்டி ட்ரேட்மார்க் அதெல்லாம் எப்படி வாங்குனீங்க, அந்த அனுபவத்தை வந்து எங்க நேர்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை என்னதுன்னா ஒரு எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் தான், அப்புறம் ப்ராப்பரான நம்ம பிசினஸுக்கு ஏத்த லோகோ கலர் ட்ரேடிங், அப்புறம் வந்து ப்ராப்பரான நேம் வந்து எல்லாமே அமைஞ்சிருக்கணும். ஸோ எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங்ல இருந்து ட்ரேட்மார்க்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணக்கூடியது. லீகல் சைடு நமக்கு ப்ராப்பராக இருந்தாதான் நம்ம ஃபர்தரா நம்ம பிசினஸை க்ரோ பண்ண முடியுமே ஒழிய, நம்ம சின்ன ஸ்கேல்லையே இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கால ஹோல்சேல் ஆர்டர்ஸ் இப்போ வந்து அடுத்த கண்ட்ரீஸ்க்கு நம்ம பண்ணும் போதோ இல்லை ஷிப்மெண்ட்லேயோ நிறையா வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம இந்த லீகலான விஷயங்களை வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும். உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா மடிஷியா கொடிஷியா மாவட்ட தொழில் மையம் போன்ற எல்லா நிறுவனங்களும் நமக்கு ப்ராப்பராக கைட் பண்ணியும் கூட்டிகிட்டு போவாங்க. இதனால நம்ம சீக்கிரம் வந்து ஜிஎஸ்டி ட்ரேட்மார்க்லாம் எடுக்க முடியும். நம்ம சோலோவாகவும் அப்ளை பண்ணி வாங்கலாம், பட் அதுக்கு ப்ராசஸ் வந்து டைம் எடுக்கும் கொஞ்சம்.
0: இப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கிட்டீங்க, ட்ரேட்மார்க்லாம் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கீங்க.
1: ஆமாம்,
0: பிஸ்னஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கு, ஃபீட்பேக் என்ன சொல்றாங்க?
1: இப்போ எங்க பிசினஸ் நல்ல முறையில் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா எங்க கஸ்டமர்ஸ் மட்டும்தான், பிகாஸ் ரிப்பீட்டடா நிறைய ஊர்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து எல்லாருமே பாரம்பரிய பொருட்களை வாங்கணும், எங்களோட ஈவிலை பேக்கெட்ஸா இருக்கட்டும் இல்ல சாம்பிராணி தூள் இவ்வளோ ஈஸியா போடலாமா இல்ல பஞ்சகாவியமா இருக்கட்டும் இல்ல வெளில இருக்க அரங்கான் கயிறா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இவ்வளோ ஈஸியா இவ்வளோ கம்ஃபர்டபுளா எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்து வாங்குறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க.
0: மூலப்பொருள் எங்க லோக்கல்லே வாங்கிருவீங்களா இல்ல வெளியூர்ல இருந்து கொண்டு வருவீங்களா?
1: எங்களோட மூலப்பொருட்கள் ஃபர்ஸ்ட் எங்க தோட்டத்துல இருந்து தான் ஆரம்பிச்சோம். வேப்பையலை நொச்சியலை இதெல்லாம் எடுத்துதான் நம்ம சாம்பிராணி தூள் செய்ய ஆரம்பிச்சோம். இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியால இருந்து எந்தெந்த பொருள் வந்து கிடைக்குமோ அதை நாங்க எடுத்து இப்போ செய்ய ஆரம்பிக்கிறோம்.
0: இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க வச்சிருக்கீங்க?
1: அழகர் கோயில் ரோட்ல உள்ள மாத்தூர்ல இருக்கு எங்களோட நிறுவனம், அங்கதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே சரி, இப்போ வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நாங்க வந்து பார்த்து பார்த்து தான் வந்து நாங்க வந்து பொருளை வாங்கி ரெடி பண்றோம் சொல்லி, இப்போ கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க?
1: இப்போ எங்களுக்கு கஸ்டமர் எப்படின்னா ஒரு தடவை வாங்கினவங்களே மறுபடியும் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்க வந்து பக்கத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் எங்களோட பிசினஸ் வந்து கொஞ்சமா இருந்து பெரிய அளவில் டெவலப் ஆனதுக்கு காரணமாவே ஆச்சு. இப்போ தமிழ்நாடு மட்டும் பண்ணிட்டு இருந்தோம், கஸ்டமர்ஸோட மிகப்பெரிய சப்போர்ட்னாலேயே கர்நாடகா மகாராஷ்டிரா பஞ்சாப் அதுக்கப்புறம் வந்து இப்போ அதர் கண்ட்ரீஸ்க்கும் நாங்கள் வந்து எங்கள் ப்ராடக்டை டிஸ்பேச் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு எங்களோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஒரு மிகப்பெரிய காரணம்.
0: நம்மளோட வாடிக்கையாளர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டாங்கன்னா நம்மளை விடாம கண்டினியூ பண்ணிடுவாங்க. வெளிநாடுக்கு அனுப்புறதா சொன்னீங்களே, எந்தெந்த நாடுகளில் நம்ம ப்ராடக்ட் வந்து போயிருக்கு?
1: சிங்கப்பூர் மலேசியா கத்தார் துபாய் போன்ற நாடுகளுக்கு இப்போ எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஷிப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
0: மதுரையில இருந்து நம்ம பொருள் வந்து ஃபாரின் வரைக்கும் போகுதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துபாய் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எந்த ஒரு தொழில் அப்படினாலுமே நம்ம கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகணும், அப்பதான் அந்த தொழில் வந்து நீடிச்சு நிற்கும். அந்த வகையில நீ என்ன விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க?
1: கண்டிப்பான முறையில ப்ராப்பரான மார்க்கெட்டிங் இல்லைன்னா எந்த ப்ராடக்ட்டுமே ரீச் ஆக வாய்ப்பே கிடையாது. அதுல நாங்க பின்பற்றக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நாங்க ஹையர் பண்ணி எங்க ப்ராடக்ட்டை வந்து ஆட்ஸ் ரன் பண்றோம். அப்புறம் வந்து எங்களோட கொலாபரேட்டர்ஸ் எங்க கஸ்டமர்ஸே போடுற ரிவ்யூ பேக்கிங் வீடியோ பிஹைண்ட் த சீன் வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு கஸ்டமருக்கு எப்படி யூஸ் ஆகணும் நாங்க எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத ப்ராப்பரா ஒரு ரீலா எடுத்து காமிக்கிறது இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனாலதான் வந்து எங்களுக்கு ப்ராப்பரான ரீச் கிடைக்குது.
0: எந்த ஒரு தொழில் அப்படினாலுமே வந்து இனிஷியல் ஒரு அமௌண்ட் நம்ம வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து எதிர்காலத்துல கொஞ்சம் வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புவோம். அந்த வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்க.
1: நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாயில தான் ஆரம்பிச்சோம்.
0: கேட்டுக்கு நேரிலே சகானா காந்தி பார்த்தோம்னா வெறும் 10,000 ரூபாயில ஒரு சுய தொழில் முனைவர வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி சொல்லுங்கம்மா.
1: 10,000 ரூபாயில ஆரம்பிச்சு இப்போ நாங்க 6 டிஜிட் வரைக்கும் பண்றோம்னா அதுக்கு காரணம் வந்து ஒவ்வொன்றும் நாங்க

குவாலிட்டியாக பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தோட்டத்திலேருந்து பறித்து அரைச்சி நாங்கள் வந்து அதை வந்து விற்க ஆரம்பித்தோம். சாம்பிராணி தூள், வசம்பு கயிறு, அரங்கான் கயிறு பின்னுறது, இதெல்லாம் நாங்கள் மேக்கிங் வீடியோஸை வந்து எங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட காமிக்க ஆரம்பித்தோம். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா கஸ்டமர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே இது பாரம்பரிய முறைப்படி தான் குழந்தைங்களை வளர்க்கணும்னே ஆசை இருந்தது. ஏன்னா அது நாஸ்டாலஜிக்காக அவங்க சின்ன வயசில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை அவங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணுன்ற ஆர்வம் வந்து நிறையா இருந்ததுனால எங்கள் ப்ராடக்ட் வந்து நம்பிக்கையாக வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கேற்ற குவாலிட்டியும் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்ததுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ரீச்சும் கிடச்சிச்சு.

இதுவரை நமது அச்சாணி நிகழ்ச்சியில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் திங்கள் அன்று நமது அச்சாணி நிகழ்ச்சியில் 8:30 கேட்டு மகிழலாம். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன். நன்றி நேயர்களே.

0: of a possible agreement to end the US-Iran conflict. We have a report.
1: The Sensex surged 1,074 points, or 1.4%, to close at 76,489, while the Nifty rose 312 points, or 1.3%, to settle at 24,032. In the broader market at the National Stock Exchange, Mid-Cap 100 Index advanced 0.9%, while Small-Cap 100 Index jumped 1.4%. Markets rallied early in the session as a pullback in crude oil prices cooled inflationary worries. In the forex market today, the rupee appreciated by 47 paise to close at 95 rupees and 23 paise against the US dollar. In the global crude oil market, Brent crude was trading 5.5% down at $97.78 per barrel when reports last came in. Vaibhav J. Srivastav for Akashvani News.
0: The government is making all efforts to ensure smooth supply of petroleum products within the country. Addressing the interministerial briefing in New Delhi today on recent developments in West Asia, Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, said the refinery production of LPG in the country has been increased to 50,000 tons per day. The Joint Secretary said that over 8 lakh PNG connections have been gasified since March, adding that infrastructure has been created for 2,87,000 connections. The Indian Meteorological Department, IMD, has issued a red alert for warm night conditions over Madhya Pradesh, Orissa, Telangana, Uttar Pradesh and Vidarbha till tomorrow. The weather agency has forecast heat wave to severe heat wave conditions over Haryana, Chandigarh, Delhi, Punjab, Uttar Pradesh and Rajasthan during the next 2 to 3 days. Similar conditions are likely to prevail over Chhattisgarh, coastal Andhra Pradesh, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Jharkhand and Uttarakhand till tomorrow. The IMD has also predicted hot and humid weather over Gangetic West Bengal, Konkan, Goa, Saurashtra, Kutch, Tamil Nadu, Puducherry and Karaikal during the next 2 days. According to the Met Department, thunderstorms accompanied by lightning and gusty winds are likely to prevail over Bihar, Kerala, Mahe, Andhra Pradesh, Chhattisgarh, Lakshadweep, Madhya Maharashtra, North Interior Karnataka and Northeastern region tomorrow. At the Asian Under-23 Wrestling Championships in Da Nang, Vietnam, Indian wrestlers put up a dominant show, securing 2 gold medals today. In the 57kg freestyle category, Akshay Tanaji Dhere defeated Yelaman Amangal Diev 4-2 to claim the top podium spot. Meanwhile, in the 97kg freestyle category, Vicky also struck gold after a closely fought 7-5 victory over Sherzad Poyonev. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu presents Padma Awards 2026 at Rashtrapati Bhavan. Noted film actor late Dharmendra and legendary violin maestro Dr. N. Rajam honored with Padma Vibhushan. Finance Minister Nirmala Sitharaman launches initiatives aimed at strengthening MSMEs and accelerate modernization of rural industries. Joint operation to evacuate stranded tourists at Gulmarg following technical fault in cable car system concludes. All tourists rescued safely. Foreign ministers of India, Australia, Japan and US to participate in Quad meeting in New Delhi tomorrow. IMD forecasts severe heatwave conditions over Haryana, Delhi, Punjab, Uttar Pradesh and Rajasthan during next 2 to 3 days. And in wrestling, Indian grapplers Vicky and Akshay Dhere clinch gold in men's freestyle category at Asian Under-23 Championships in Vietnam. That's all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4 இடம்பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். வணக்கம் மேம்.
5: வணக்கம். வணக்கம்
4: அர்ச்சனா தேவி. பட்டய கணக்காளரானது எப்படி, உங்களுடைய அறிமுகம் பத்தி சொல்லுங்க மேம்.
5: ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனா இருந்தது எங்க அப்பா தான். அவங்கள சிஏவா பாத்திருக்கேன் நானு, பிராக்டிஸ்ல இருந்திருக்காங்க. ஆனால் 11th நான் அக்கவுண்ட்ஸ்னு அந்த சப்ஜெக்டை பார்த்த உடனே ஒரு முதல் காதல்னே சொல்லலாம். அவ்வளோ பிடிச்சிருந்தது, அக்கவுண்ட்ஸுங்கிற கான்செப்டும் பிடிச்சிருந்தது, அதை ஒரு சப்ஜெக்டாகவும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. 12th முடித்த உடனே ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதியாச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி

0: இந்தியா 13th ரேங்க் வந்துச்சு எனக்கு ஃபவுண்டேஷனில். ஸோ இன்னொரு உத்வேகம், நம்ம வந்து கரெக்டான இதில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் எஃபோர்ட் போட்டு படித்தேன். இன்டரில் 26th ரேங்க். ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்க, சரி 13 வந்துருச்சு, 26 வந்துருச்சு, அடுத்து ஃபைனலில் டபுள் ஆகி 52 வந்துடுவோம் போல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க கிளாஸ் போகும்போதெல்லாம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது அது கஷ்டமாக தெரியல, ஸோ ரொம்ப ஆசையாக படித்தேன். அண்ட் ஃபைனலில் ஆல் இண்டியா 4th ரேங்க் வந்துச்சு, விச் வாஸ் லைக் அ சூப்பர் சர்ப்ரைஸ் எனக்கு. அண்ட் லா பேப்பருமே எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு படித்த ஒரு சப்ஜெக்ட், இந்தியாவிலே பெஸ்ட் ப்ரெசன்டட் லா பேப்பர் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷனும் எனக்கு கிடச்சிது. ஸோ அது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் ஐ வென்ட் இன் டு எங்கள் இன்ஸ்டியூட்லேயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு, ஒரு கார்ப்பரேட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
1: ரொம்ப ஷார்ட்டாக ஆனால் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க உங்கள் ஜேர்னி வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத. மேம் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி மேம் கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு பட்டய கணக்காளரை உருவாக்குறதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
2: நான் வந்து இப்போ கரண்டாக கன்சல்டன்ட் டீன் ஆஃப் எஸ்ஐஆர்சியாக இருக்கேன். ஸோ என்னோட பேசிக் பங்களிப்பு எப்படிங்கிறது, என்னோட இன்ஸ்டிடியூட்டோட கைட்லைன்ஸ் படி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த நிறுவனம் வந்து இது ஒரு ஸ்டாச்சுட்ரி பாடி. அது 1949 நிறுவப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது வந்து அப்போதுலேருந்து 1949 எப்படி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை தான் நாங்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸப்ட் தட் டெக்னாலஜி பேஸ்டு சப்போர்ட்லாம் நிறைய வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏஐன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எங்களோட ஐசிஐயில் ஒரு பார்ட், ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது, மெம்பர்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது. இப்போ பர்டிகுலராக ஐசிஐ என்ன பண்ணுதுன்றதை நான் சொன்னேன்னா, தனிப்பட்ட ரோலே எதுவுமே கிடையாது, இட்ஸ் அ கலெக்டிவ் ரோல். ஸோ ஐ வுட் லைக் டு ப்ரிஃபர் மோர் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐசிஐ டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி. இப்போ தமிழ்நாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 92,000 அப்ராக்சிமேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இது வந்து February 2026 டேட்டா. இப்போ அப்டேட்டட் டேட்டா வந்து இப்போ போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு ஜூலை மாதம் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏன் நம்ம கொண்டு வரோம், அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் சிஏ படிக்கலாங்கிற ஒரு மெத்தட் இருந்தது. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டே நம்ம சேர்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மோர் ப்ரொக்ரெசிவ், மோர் அம்பிஷியஸ் அண்ட் மோர் கேப்பபிளாக இருக்காங்க.
1: மேம், சிஏ கோர்சஸை பற்றி முதல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிவிடுங்க மேம்.
2: சிஏ வந்து 3 levels மேடம், சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல். இந்த சிஏ ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி ஃபவுண்டேஷன் ஒன்னே புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது வந்து என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம் எழுதுறதுங்கிறது 12th எக்ஸாம் பாஸ் வந்தோடனே தான் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியும். 4 subjects இருக்குது: அக்கவுண்டிங், பிஸ்னஸ் லாஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். இதில் வந்து 2 subjects வந்து டிஸ்கிரிப்டிவ், 2 subjects வந்து எம்சிக்யூ சாய்ஸ் மாதிரி. ஸோ முதல் 2 papers 3 hours, அடுத்த 2 papers 2 hours. ஸோ இந்த 4 papers ஆவரேஜாக அவங்க வந்து 200 வாங்கணும். ஓகேங்களா? பாஸ் பர்சன்டேஜ் 40. இதுதான் வந்து என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷனோட ரூல்ஸ். ஸோ இது வந்து 12th முடித்தவங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. இதை பாஸ் பண்ணோடனே உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்மீடியட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும். இங்கே ஃபீஸ் வந்து அந்தந்த லெவலுக்கு தான் வாங்குவோம். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணால் தான் இன்டர்மீடியட்க்கு வாங்குவோம், ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் வந்து 6 subjects. இட்ஸ் இஸ் மேட் ஆஃப் 2 groups, ஒரு குரூப்பில் 3 subjects. ஸோ 6 subjects இருக்குது. ஸோ என்னெல்லாம் படிப்பாங்க, அட்வான்ஸ்ட் அக்கவுண்டிங் படிப்பாங்க, டாக்ஸேஷன் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்க அதில். ஸோ ஒரு குரூப்பாக வந்து பாஸ் பண்ணோன்னா அவங்க 150 mark வாங்கியிருக்கணும். அகெயின் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 40, டோட்டலாக வந்து 150 வாங்கணும். குரூப்பாகவும் எழுதலாம், 2 groups சேர்த்தும் எழுதலாம். 2 groups சேர்த்து எழுதினாங்கன்னா 300 out of 600 வாங்கியிருக்கணும். ஸோ ஒன்றுத்தில் ஜாஸ்தி ஒன்றுத்தில் கம்மி வாங்கிட்டு ஃபைனலாக 300, மினிமம் பாஸ் 40 இருந்தால் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 8 months. ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 8 months முடித்தோன்னா அவங்க அந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் வரவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. காலேஜில் முடிச்சுட்டு ஆர் காலேஜோட 4th semester ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக காலேஜ் முடித்தவுடனே இமீடியட்டாக வர எக்ஸாமில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் என்ட்ரி மாதிரி. இன்டர்மீடியட் முடிக்கிறாங்க, அடுத்தது வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிடுவாங்க, அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப் 2 years. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ITT கோர்ஸ் முடிச்சுடுவாங்க. அடுத்தது பேரலலாக

0: ஸ்பாம் எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் 4 பேப்பர். அந்த 4 பேப்பர் எழுதுவாங்க, செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி. இது எப்படின்னா இன்ஸ்டிடியூட்டில் போய் வெப்சைட்டில் அவங்க லாகின் பண்ணி ஆன்லைனாக படித்து ஆன்லைனாக எக்ஸாம் எழுதணும். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. இதை படிச்சுட்டு பேரலாக ஃபைனலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் எவ்வளோ பேப்பர்ஸ்? அகெயின் 6 பேப்பர்ஸ். ஸோ இந்த 6 பேப்பர்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு 6 மாதம் கழித்து அந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ டோட்டலாக 20 பேப்பர் மேடம். ஓவர் அ பீரியட் ஆஃப் 3.5 இயர்ஸ் தே ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர்.
1: ஸோ 20 பேப்பர்ஸ், 3.5 இயர்ஸ் தான் டியூரேஷன்
0: மேக்ஸிமம்.

0: எழுதுவாங்க. ஸோ டோட்டலாக 20 பேப்பர் மேடம். ஓவர் அ பீரியட் ஆஃப் 3.5 இயர்ஸ் தி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர்.
1: ஸோ 20 பேப்பர்ஸ் 3.5 இயர்ஸ் தான் டியூரேஷன்.
0: மேக்ஸிமம் 4 இயர்ஸ்னு வச்சுக்கலாம் நீங்கள்.
1: இது வந்து ஈக்குவல் டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்.
0: ஈக்குவல் மோர் தென் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேடம், ஏன்னா இட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்.
1: ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி அப்படியும் சொல்லலாம்,
0: அப்படியும் சொல்லலாம்.
1: இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஒரு மித் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஒன்ஸ் வந்து நம்ம அதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாஸ் பண்றது கஷ்டம், எல்லா பேப்பர்ஸும் எழுதும் என்னென்னவோ சொல்றாங்க.
0: கரெக்ட்.
1: இதை பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க மேம்.
0: நாங்களும் நிறைய பேரண்ட்ஸ் வரும்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இந்த ஆங்ஸைட்டியை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்காக சேலஞ்சிங் கோர்ஸ் தான் இது, ஏன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்களோட சிக்னேச்சர் இஸ் கோயிங் டு பி ஸோ வேல்யூபிள் இல்லையா. ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அட்டஸ்ட் ஃபங்க்ஷன்ஸு, ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ், அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டாச்சுட்ரியாக நம்ம பண்ணும்போது, அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம சிக்னேச்சரை ட்ரஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் இம்பாசிபிள் கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன், பர்சீவரன்ஸ் தான் இதுக்கு முக்கியம். இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியறது இல்லைன்னா, ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னா 3 பேப்பர் எழுதணுங்கிறது ஜெனரிக்காக கரெக்டு. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 மார்க்ஸ் மேலே ஒரு சப்ஜெக்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் டேக்கன் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் 3 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேப்பர் பாஸ் பண்ணிடுவாங்க 60க்கு மேலே வாங்கி, ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதி அந்த குரூப்பை கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இது இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, வேர் த ஸ்டூடெண்ட் கேன் கிளைம் எக்ஸம்ஷன் ஃபார் மார்க்ஸ் கோட் அபவ் 60 இன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட்.
1: இப்போ ஃபவுண்டேஷன் லெவலில் இப்படி ஒரு ஆப்ஷன்
0: கிடையாது.
1: அதை வந்து ஃபுல்லாக கிளியர்
0: பண்ணி, ஆமாம், ஃபுல்லாக கிளியர் பண்ணி 200 மார்க்ஸ் வாங்கணும்.
1: மாஷனா மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மேடம் வந்து சொன்னாங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தேவை, எப்படிலாம் வந்து எந்த லெவலிருந்து வரணும், என்னென்ன லெவல்ஸ் இதில் இருக்குது, எக்ஸாம்ஸு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த வயசுலேருந்து தொடங்குனீங்க, உங்கள் அப்பா தான் வந்து உங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எந்த வயசில் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருந்துச்சு?
2: 11th சொன்ன மாதிரி அக்கவுண்ட் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூல் டீச்சர் வந்து மொதல் பாடம் எடுத்தார்ல, அதில் விழுந்தவ தான் நான். ஸோ அக்கவுண்ட்ஸு தான் என் லைஃப்பில் கொஞ்சம் ட்ராவல் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். அந்த டேலேருந்து இட் ஆல் ஸ்டார்ட். பட் ப்ரிப்பரேஷன் பார்த்தா என்னோட பர்சனல் வியூ, இப்போ ஸ்கூல் முடித்தா என்ன நினப்போம் நம்ம, ஓகே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இனிமேல் ஃபன்னு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். டெய்லி படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் இருக்காது, டெஸ்ட் இருக்காது, செல்ஃப் லேர்னிங்கிற கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். அதாவது செல்ஃப் டிசிப்ளின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன் பிகாஸ் ஹவு ஐ ஸ்கோர்ட் அப்படிங்கிற பேசிஸில் ரொம்ப ஓப்பனாக ஆனஸ்டாக ஐ ஹாவ் டு டெல். ஸ்கூலில் நான் எப்படி படித்தேனோ டெய்லி பேசிஸில், டெய்லி பாடங்களை அன்னன்னைக்கு சாயங்காலமே உட்காந்து படிக்கிறதா இருக்கட்டும், போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கொடுக்குற மெட்டீரியல் மாதிரி, அதுதான் ஹோலி பைபிள், தட் இஸ் த ஃபைனல் எண்ட் டு எண்ட். அதை படித்தாவே ஈஸியாக கிளியர் பண்ணிடும். டஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே சேலஞ்சிங்காக இருக்குங்கிறது நான் அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன். பட் எண்ட் டு எண்ட் நீங்கள் படிச்சிங்க வித் சேம் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், கமிட்மெண்ட் ஆஸ் ஸ்கூல். நீங்கள் வேறு எதுவும் புதுசாக பண்ண வேண்டாம். ஸ்கூலில் என்ன பண்ணீங்களோ டெய்லி படிக்கிறது, அதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக யுல் பி ஏபிள் டு டூ இட். 4 இயர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் இஸ் செட்டில்டு, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு பஞ்ச் ஆஃப் மாஸ்டர் கீஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளோ டோர்ஸ் இருக்குது, எந்த டோர் வேணாலும் எப்போனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் தட் இப்போ நான் இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் போச்சு அதுக்குள்ளே தான் போகணும். யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக், சூஸ் அன் அதர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் இன்ஸ்டியூட்டில் வந்து தே ஹாவ் சோ மெனி சர்டிஃபிகேட் கோர்ஸஸ், சோ மெனி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்ஸஸ். ஸோ உங்களுக்கு எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இன்டைரக்ட் டேக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஆன்டி மணி லாண்ட்ரிங் அது பிடிச்சிருக்கு, ஃபாரன்சிக் ஆடிட் பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஸோ அதனால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கெரியர் ஆப்ஷன், தான் ஒரு சிங்கிள் ஆப்ஷன் இல்லை, இட்ஸ் லைக் அ பிளத்தோரா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் அண்ட் கிவன் டு யூ ஆன் அ பிளாட்டர் அண்ட் யூ கெட் டு சூஸ். அந்த மெனுவில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணது ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு எதாவது போகணுன்னாலுமே கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டியூட் கீப்ஸ் டோனிங் அஸ். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டெல்லிங் மேம், இட் டசன்ட் மேக் ஒரு பர்சனை வந்து கெரியர் ஜாப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எங்களை செதுக்குது ஆஸ் அ ஹியூமன். நான் ஸ்டூடெண்டாக என்டர் ஆனதுக்கும் சிஏ முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகும்போது ஐ வாஸ் ஸோ ஃபைன் டியூன்ட் ஆஸ் அ பர்சன், ரிஃபைன்டு ஹியூமன் பீயிங்காகவே மாறிட்டேன். தே கிவ் அஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ், நீ படிச்சு முடிச்சிட்ட,
1: எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை மோல்ட்

0: ரொம்ப மோல்ட் பண்ணிடும். எனி ஸ்டூடெண்ட் ஐம் ஷுர் வில் ஷேர் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஷுவராக தெரியும். யார்கிட்டனாலும் கேளுங்க, ஒன்ஸ் தே என்டர் சிஏ அண்ட் தே கம் அவுட், தே வில் பி அ டோட்டலி எத்திக்கல் ரிஃபைன்ட் ஹியூமன் பீங். உங்களை செதுக்கியிருப்பாங்க ஃபார் லைஃப், அண்ட் ஃபார் லைஃப் தட் லேர்னிங் யூ கேன் கேரி ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை பர்சனலாகவுமே இட் ஹேஸ் அன் இம்பாக்ட் ஆன் யோர் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அந்த டிசிப்ளின் த ரெசிலியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஆக்சுவலி ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ்.
1: ஸ்கூல் லெவல்லருந்தே நாம கேள்விப்பட்ட விஷயம் நினைக்கிறேன், டிசிப்ளின் இருந்தால் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பாக
1: நீங்கள் வந்து டீச்சிங் லெவலில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தெரியும் டிசிப்ளின் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த துறை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, உங்களுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறீங்க மேம்?
0: மெம்பர்ஸுங்கிறதுக்கு தான் அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு லெவலாக தான் கடந்து போகணும். அதான் ஐசிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, ஒரு லெவலுக்கு போனால் தான் அடுத்த லெவல் மாதிரி நாங்கள் மூணு லெவல் வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபவுண்டேஷனில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டாக. ஃபீஸ் 9000 ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வீட்டுக்கு வந்துடும். மெட்டீரியல் வந்து அவங்க எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ஒரு கூப்பன் கோட் மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம் எழுத போகிறதில்ல, நான் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கலாம், இப்போ கரண்ட்டாக அப்டேட் ஆன மெட்டீரியல் நான் வாங்கிக்கணும்னு நினைக்கும் போது அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணி எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியலை. ஸோ பாக்கி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோடபுள் மெட்டீரியல்ஸ் வெப்சைட்லேயே இருக்குது, ஆன்லைனாகவே படிச்சுக்கலாம். நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணியும் அதை படிச்சுக்கலாம். புக்ஸ் அப்புறமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பண்ணும்போது இதில் 2 திங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்காங்க இல்லை வேறு மீடியம், ஏன்னா நான் சதர்ன் ரீஜனுக்காக நான் பேசணும். ஸோ 6-7 லாங்குவேஜஸ் நம்ம சதர்ன் ரீஜன்லேயே இருக்குது. அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் எப்படி சிஏ படிக்கிறது அப்படிங்கிறது, என்ன நீங்கள் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்காதா?
1: நிச்சயம்.
0: 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்களா, எழுதியிருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி கணக்குங்கிறது அட்லீஸ்ட் 10th
1: படிச்சிருப்பீங்களா?
0: ஆமாம். ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷனுங்கிற சப்ஜெக்டே இருக்குது. ஸோ எந்த பேசிஸில் சப்ஜெக்ட் இருக்குன்னா, 6வதுலேருந்து நீங்கள் 10வது அறுதி படித்த இங்கிலீஷு, 6வதுலேருந்து நீங்கள் 10வது படித்த கணக்கு நல்லா புரிஞ்சு தெளிஞ்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஜர்னி இன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டிசிப்ளின்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட கிராஸ்பை பொறுத்தது மேடம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பேஜில் இன்ட்ரடக்ஷனில் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்துன்னு சொல்லிடுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலில் நாலேஜ்னு சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் லெவலில் அப்ளிகேஷன் அண்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க, ஃபைனலில் வந்து அனாலிட்டிக்கல் சொல்லுவாங்க. நாலேஜ், அப்ளிகேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல், ஒரு முடிவு சொல்லணும் ஃபைனல் லெவலில். ஸோ அந்த லெவலில் அவங்க குவெஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு கைண்ட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது, இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும் எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஐசிஏலேயே வந்து கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

நேரம் 9:30. தெய்வீக கனவுகள் இசை பேருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர். வீரராகவன் அவர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

ஸ்ரீ கல்யாண புராதீசம் ஸ்ரீனிவாசமகம் பஜே. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம்

அதனால் நமக்கு நல்லதாக வரணும்னாக்க நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை படிக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும். ஆனால் நாம் எல்லாருக்கும் ஜென்ரலாக சொன்னாலுமே இந்த கர்ப்பஸ்திரிகள்லாம் வந்து ராத்திரி படுத்துக்கிச்சே நல்ல விஷயத்தை தான் படுத்துக்கணும். கெட்ட கெட்ட கனவுகளெல்லாம் அப்போ தான் போகும். ஆதிசங்கர் முகோத்பாத சௌந்தர்ய சொல்லிச்சு, தவஸ்வாதிட்டானே ஹுதமகமவி நிஷ்டாய தினதம் தமிழே சம்பர்த்தம் ஜனினி மகதீம் தாம் சமயம் விசேஷமா சொல்றாருனாக்க, தாயே பர்வதவர்த்தினி, உன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருந்து எழுந்து உன் கருணை உன் விழி வழியே புகுந்து எனக்கு நல்ல கனவை அருள வேண்டும். அதான் சொல்லிச்சே விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே, உத்தாரணோ துஷ்கிருதியா புண்ணியோ சொப்பனாசகம். அதைத்தான் சொல்லிச்சு, அனன்யா சிந்தியந்தோமாம் ஏஜனா பரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தான யோகக்ஷேம மகாமிகம் என்று நம்முடைய கனவில் வந்து பகவான் உட்காந்துக்கிறார். உட்காந்துட்டு நமக்கு நல்லதே உண்டாக்குறார். முதல்ல இன்றைய தினத்திலே வந்து சத்குரு தியாகராஜ சுவாமியுடைய ஆராதனை தினம் இன்றைய தினத்திலே, அதனால் வந்து அதை பற்றி முதல்ல தியாகராஜர் முதல்ல நினைச்சிட்டு அடுத்த பின்னால் போவோம். தியாகராஜர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். ராமநாமா சொன்னதுனால அதை சொன்ன அனைவரும் ராமசாஹிஜியை அடைஞ்சான். அதனால் வந்து ராமனுடைய நாமா பகவானுடைய நாமாக்கள்லாம் மேலும் சிறந்தது. கேன உபாயன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டிதே பண்டிதி நித்தம் சோதிமிச்சா மிகம் புருவோ என்று பார்வதி கேட்டவுடனே, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று ராமநாமாவே சொல்லிட்டு இருக்கார். அதுதான் அந்த ராமநாமாவை வந்து உடனே ஒரே மூட்டையாக கட்டி சுவராரணம் கொண்டு நாரத சுவாமிகள் வந்து தியாகராஜ சுவாமிகிட்ட கொடுத்தார். அதுதான் நாரதர் பரமேஸ்வரன் யமதர்மனு காதல் கூப்பிட்டு காதல் சொல்கிறார், ஓய் நீர் போய் ராமபக்தர்களை உண்மை உங்கள் லோகத்துக்கு அழிச்சு வந்துடாதீர். பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யனாம் என்ன வைஷ்ணவானாம், பாக்கி எல்லாருக்கும் தான் விஷ்ணு பக்தர்களுக்கு நான் அதிபதி கிடையாது, ஆனால் பாக்கி இருக்கிறவர்களுக்கு தான், ஆனால் விஷ்ணு பக்தர்களே நீ ஒன்று செஞ்சுடாதுங்கிற. அப்படி ராமநாமாவை பரப்பி சத்குரு ஒரு நாள் என்ன பண்ணுறார், பிரார்த்திக்கிறார் ராமனை, ஹே ராமா உன் உத்தரவுப்படி எனக்கு நீ என்ன உத்தரவிட்டோ அந்த பணியை முடித்து விட்டேன், அதனால் உன் திருவடியில் என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணுறார், அவருடைய 79 வயசில் படுத்துக்கிறார். ஆனால் சங்கீதம் உள்ளே இருக்கிறதுனால அவர் வயசுக்கு உடம்புக்கு தான் வயசாகிடுது, தவிர அவர் சங்கீதத்துக்கு வயசே ஆகலை அப்படி இருந்துருக்கார். அப்படி இருக்கக்கூடிய நினைச்சல அன்று ராத்திரி ஒரு கனவு வருது அவருக்கு. என்ன கனவுனாக்க, இவர் இவருடைய பிரார்த்தனை கேட்டு ராமன் என்ன பண்ணுறார், அவருடைய கனவில் வர, தியாகராஜா இன்றிலிருந்து 10வது நாள் புஷ்யபகுடி பஞ்சமி என்று என்னுடைய திருவடி வந்து அடை அப்படின்னு சொல்லிட்டு வாபான்னு கூப்பிடுறார். உடனே திடுக்குன்னு ஏந்திருக்கிறார் தியாகராஜ சுவாமிகள். ஏந்துண்டு, ஆஹா ஆஹா என்னுடைய பிரிய சிஷ்யர்களே வாருங்கள் வாருங்கள், பக்கத்தில் சிஷ்யால் படுத்துருக்கான் அவன் அத்தனையும் கூப்பிடுறான். ஒரு அற்புத கனவு கண்டேன், எல்லாரும் வந்து என்ன அருமை என்ன அருமை, சிஷ்யானா ஓடி வந்து கையை கட்டி அவர்கிட்ட நின்றுருக்கான். என்ன சொல்கிறார், ஸ்ரீ ரகுகுலோத்தமனோடு இருக்கும் பரிஜனங்கள் ராமன் ஆணையை சிறமேற்கொண்டு போட்டி போட்டு கொண்டு சத்திர சாபனங்கள்லாம் எடுத்துக்கொண்டு மற்றும் பலவித உபச்சாரங்களோடு என்னை வந்து ராமனிடம் அழைத்து செல்கின்றார். ராமன் என்ன பண்ணுறார், ஒரு மலை மேலே உட்காந்துருக்கார் தன்னுடைய மனைவி சீதா பிராட்டியோடு புண்ணியோடு உகந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாடுறார்.

அழைத்து இன்னும் பத்து நாளில் வந்து என்னுடைய திருவடியில் ஒன்று சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், தன்னுடைய மடியை தூக்கி உட்காந்துக்கிறார். உட்காந்து வச்சுக்கிட்டு நானும் பண்ணுறேன். இதே அபிப்பிராயத்தை வேதாந்த தேசியம் சொல்லச்சே தனது அதிகார சங்கடத்தில் சொல்கிறார். எப்படின்னாக்க, அக்னி, பகல், சூரியன், சுக்லபக்ஷ தேவதை, உத்தார இன தேவதை, வருஷ தேவதை, வாயு தேவன், சூரியன், சந்திரன், மின்னல், வருண தேவதை, அவரது குடைகளிலிருந்து வானவர்கள் குடை பிடிக்க இவர்கள்லாம் அழிச்சு கொண்டு வந்து இவாளெல்லாம் அழிச்சுட்டு போய் இந்திரன் எல்லாரும் அழிச்சுட்டு போய் எம்பெருமான் திருவடியில் கொண்டு உட்காந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி விசேஷமாக சொல்கிறார். கனவு கண்டதுனால ரெண்டு மகாபுருஷர்கள் வந்து சாயுச்ச பெரு அழைஞ்சா, ஒன்று நம்மாழ்வார், ஒன்று சத்குரு தியாகராஜ சுவாமிகள். அதே மாதிரி கனவு கண்டதுனால ரெண்டு மகான்கள் அவதரித்தா, ஒன்று ஆதிசங்கர பகவத் பாதர், மற்றொன்று நம்ம வேதாந்த தேசிகன். முதல்ல ஆதிசங்கர பகவத் பாதருடைய வரலாற்றை பார்ப்போம். கரடி க்ஷேத்திரத்தில் வசித்த சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை கிடையாது, சத்புத்திரனே இல்லை. அனாதி காலமாக என்ன பண்ணுறார், மகான்கள் எல்லாம் சொல்கிறா, உனக்கு வரம் வேணுன்னாக்க திருப்போரூர் போங்கோ, திருச்சூர், திருப்போரூருக்கு திருப்பேரூர்னு திருச்சூர். இப்போ இப்போ ப்ரெசண்டே திருச்சூர் இருக்க அதுக்கு திருப்பேரூர்னு பேர். அங்கே வடக்குநாத சுவாமியார், வடக்குநாத சுவாமியார் வந்து பிரதட்சிணம் நமஸ்காரம் செஞ்சுட்டு தினப்படி நெய் அபிஷேகம் செஞ்சு ஒரு மண்டலம் வழிபட்டால் உனக்கு அனுகிரகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுடனே மகான்கள் மூலம் கேள்விப்பட்டதை என்ன பண்ணுறார், ரெண்டு பேரும் ஆரியாம்பாள் சிவகுரு தம்பதிகள் ரெண்டு பேரும் சிவப்பேரூர் போகிறார். அங்கே போய் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணி 48 நாள் வழிபட்ட உடனே அவளுடைய அவளுக்கு வந்து அவளுடைய தபஸ் பலிக்கிறது. ஒரு நாள் வந்து அந்த பிராகாரத்தில் ரெண்டு பேரும் படுத்துனுக்குச்சே, ஒரே மாதிரி இந்த தம்பதிகளுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனாக்க, திடுக்கிற ஏந்திருக்கிறார், ஏந்திட்டு ஒத்தர கொத்தரர், எனக்கு ஒரு கனவு வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, ஒத்தர கனவு ஒத்தரக்கு வந்து மாற்றிக்கிறான். என்னன்னாக்க, உன்னுடைய உதரத்தில் வந்து சாட்சாத் எம்பெருமான் பரமேஸ்வரன் வந்து குடிகொள்ள போகிறான், ஒரு சத்புத்திரனை வந்து அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஊருக்கு போகிறான். காலடிக்கு போன உடனே கொஞ்ச நாள் கழித்த உடனே ஆரியாம்பாளை வந்து கருவுற்று அந்த குழந்தைக்கு இருக்குது. அப்போ டெலிவரி டயத்தில் என்ன ஆகுதுனாக்க, உள்ள வெளியில் உட்காந்து சிவகுரு உட்காந்து ருத்ர பாராயணம் பண்ணிருக்கார். ஓம் நம சங்கராய, நம சங்கராய அப்படின்னு சொன்ன உடனே

ஒரு கணவனார ஒரு மகாபுருஷர் அவதாரம் பண்ணார். அவர் அவதாரம் பண்ணிட்டு வெறுமை சன்னியாசத்தை வாங்கிட்டு சும்மா இருக்கல, அவதாரங்கள் செய்து பல பல அற்புதங்கள் நிகழ்த்தி எல்லா தெய்வங்கள் மேலே பல ஸ்தோத்திரங்கள் செய்து உலகுக்காக நன்மைக்காக எல்லாம் அஞ்சு அஞ்சு ஸ்லோகங்கள், என்ன கணேச பஞ்சரத்னம், மனிஷா பஞ்சரத்னம், எல்லாம் இது மாதிரி அஞ்சு அஞ்சு ஸ்லோகங்கள், ஏன்னா ஈஸியாக எல்லாரும் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்தோத்திரங்கள் பண்ணுறார். அதே மாதிரி சொப்பனத்தில் வந்து ஒரு தம்பதிகள் எம்பெருமான ஆராதனம் பண்ணி அதனால் வந்து ஒரு மகானுடைய வைஷ்ணவத்தில் ஒரு மகானுடைய அவதாரம் ஏற்பட்டது. அவர் யாருன்னாக்கா சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். அவருடைய அவதாரம் எப்படி ஏற்பட்டது? தூப்புலில், தூப்புல்னா வந்து காஞ்சிபுரத்து பக்கத்தில் தூப்புல் அந்த ஊரில் வந்து ஸ்ரீமத் அனந்த சூரி தோதாரம்பார் என்று தம்பதிகள் இருந்துருக்கா. தம்பதிகள் வந்து திருவேங்கடபுடியான் இணையடிகளே தீவிர பக்தி கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சத்புத்திர பேரே இல்லை, ஏன்னா பகவான்கிட்ட ஈடுபட்டுருக்கிறதுனால இந்த குடும்ப வாழ்க்கை பற்றி அவள் நினைக்கிறது கிடையாது. ஆனால் அவளுக்கு வந்து குடும்பம் வந்து சத்புத்திரன் வேணும் இல்லையோ, அதுக்காக அவளுக்கு குலதெய்வம் வந்து வரதராஜ பெருமாள். வரதராஜ பெருமாள்கிட்ட போய் ஒரு நாளைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறா, என்னுடைய பிதற்கள் கடங்கள் தெய்வ கடங்கள் எல்லாத்தையும் செய்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு சத்புத்திரன் வேணுமே, அதுக்கு நீ எங்களுக்கு உணக்கரகம் பண்ண மாட்டேன்னு கேட்ட உடனே அர்ச்சக முக்கேன இந்த வரதராஜ பெருமாள் சொல்கிறார், உங்களுக்கு வந்து சத்புத்திரன் வேணும்னாக்க இங்கே திருமலைக்கு போங்கோ, திருமலையில் தங்கி அங்கே தவமேற்றுங்கோ, வேங்கடவன் தீர்த்தவாரி திருநாளிலே உங்களுக்கு ஒரு சத்புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே மாதிரி ரெண்டு பேரும் அனந்தசூரி தோதாரம்பா தம்பதிகள் இந்த திருமலைக்கு போகிறா, திருமலை பேர் தபஸ் பண்ணுறா. தபஸ் பண்ண உடனே ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு ஒரு சொப்பனை வருது. ரெண்டு பேருக்கு அதே மாதிரி ஒரு சொப்பனை வந்தோடனே ரெண்டு பேரும் ஒருத்தர் பரிமாறுக்கிறார். என்ன சொப்பனம்னு கேட்டாக்க அனந்தசூரி சொல்கிறார், சொப்பனத்தில் வந்து எம்பெருமான் வந்து தன்னை வந்து ஒரு சிறு மணியாக பண்ணி, சின்ன மணினாக்கா ஒரு கேப்சூல் மாதிரி, என்னுடைய அடிக்க அடிக்கிற மணி இருக்கோ இல்லையோ அந்த கேப்சூல் மாதிரி பண்ணி என் கையில் கொடுக்குறார். அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை நீ வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற, சாப்பிட்டவுடனே கர்ப்பம் தெளிக்கிற, கர்ப்பம் தெளித்த உடனே நமக்கு சத்புத்திரன் கலக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதே மாதிரி அந்த பெருமாள் சன்னதிக்கு அவள் போகிறா. போன உடனே தீர்த்தம் கொடுக்கச்சு, தீர்த்தத்துலேருந்து ஒரு சின்னூண்டு மணி ஒரு ஏலக்காய் மாதிரி அவள் கையிலேருந்து விழுறது. உடனே வந்து அனந்த சூரியன் அப்படின் தோதாரம்பா கையில் கொடுத்தா அவர் சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே அன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் வந்துடுறான். பத்ரபசமாதகத விஷ்ணு விமல லட்சே

వేంకటమకి ద్రుపది తీర్థ దినభూదే ప్రాదురభవ జగతి దైత్యరిపుగంట హంత కవితార్కిక మృగేంద్ర గురుమూర్త్య హంత కవితార్కిక మృగేంద్ర గురుమూర్త్య రామానుజ సిద్ధాంతత్తి నిలైనిరుత్తి పల గ్రంథంగల్ చేది ఇరుదీల్ అనేవరు ఊయ శరణాగతి తత్వత్తి ఉలకు అడిగిన శరణాగతినాక అందనర్ అంతియర్ ఎల్లైల్ என்ற அனைவரும் எம்பெருமான் சரணாகதி பாக்கி யாகங்கள் பண்ண வேண்டாம் யஜ்யங்கள் பண்ண வேண்டாம் உன்னுடைய திருவடியிலே நின்றவுடாங்க என்று மற்றொன்றில்லே நெடுங்காலம் பிழிசிந்தே நிலைகிழந்தேன் என்று ஒரு அவர் பெருமாளுடைய திருவடியில் போய் விழுந்துடணும். திருவடியில் போட்டு உன்னை என்று அகம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷணபரந்ததா நமவ ஸ்ரீவதேவே தியாப்பான் நிக்ஷேத்மதான் அவனுடைய திருவடியில் விழுந்துட்டு நீ தான் எனக்கு கதி. எப்படின்னாக்க இந்த அரைக்கிற இந்திரம் இருக்கிற அந்த காலத்தில் உட்காந்து அரைப்பான் அரைச்சின் இருக்குச்சே அதில் அரிசியை போட்டு போட்டு அரைச்சின்ட்டுருப்பா அரைச்சின் இருக்குச்சே கடைசியில் வந்து என்ன பண்ணுவா அந்த இந்திரத்தை அப்படி தூக்கி அரண்ட பார்த்தாக்க நடுவில் இருக்க அச்சுக்கு நடுவில் இருக்க பாக்கி இருக்க தள்ளி பெருமாள் திருவடியிலேருந்து போன அத்தனை அரிசிகளும் அரைஞ்சி மாவாக கொட்டியிருக்கோம். அந்த அச்சு தானே பெருமாள் அந்த அச்சுக்கு நடுவில் இருக்கிற அரிசியெல்லாம் அப்படியே உயிரோடு இருக்கும் ஒன்றும் உடையாமல் அப்படியே முழுச்சா இருக்கும். அதை தான் பெருமாளுடைய திருவடியில் நடந்தாக்க நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். திரு

அடுத்து கோகுலத்தில் இருக்கிற கோபிகள்லாம் வந்து கண்ணனோட லயானம் செய்து லீலைகள் செய்து கண்ணன் வருவானா கண்ணன் வருவானா நினைச்சிட்டு இருக்கச்சு. எல்லாரும் வீட்டில் படுத்துட்டு இருக்கச்சு. சொப்பனம் எல்லாருக்கும் தெருவில் தயிர் பால் வைக்கச்சே அவனை நினைச்சுட்டே போகிறான்.

ஆனா கோவிந்தா தாமோதரா மாதவான்னு விற்றுட்டு இருக்கா, ரோட்ல போயிட்டு இருக்கே விற்கச்சே பெருமாள் நினைச்சுன்னு இருக்கான். அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உருவமே ஒரு நிகழ்ச்சிக்கு அங்க ஒரு விசேஷம், அங்க ஒரு கனவு, கனவுல கோபிகள்லாம் ஆனந்தப்படுறா. அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு அற்புதமான கனவு, தெய்வீக கனவு. அசோகவனத்திலே சீதை அன்பை பெற ராவணன் செய்த முயற்சிகள் எல்லாம் கெட்டு போறது. உடனே என்ன பண்ணுறான், அங்கேருந்து வரான், வந்து எல்லார்ட்டையும் மிரட்டுறான், சீதையை மிரட்டுறான். மிரட்டி என்ன பண்ணுறான், அந்த இருக்கக்கூடிய ராட்சிகள்லாம் சொல்லி ராகவம் ராவணம் பஜபர்த்தாரம் ராவணம் பஜபர்த்தாரம் சொல்லு, பிரெயின் வாட் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். என்ன விசேஷம்னாக்க, ஸ்ரீ ரங்கநாதனை குறித்து தவம் செய்து அந்த பரம்பொருளையே பிள்ளையாக பெற்ற கௌசல்யை தசரதன் தம்பதிகளுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. என்ன சோதனைன்னா, தசரதன் ஸ்ரீராமனுக்கு முடிச்சு விட்ட எண்ணி ஏற்பாடுகள்லாம் செய்கிறார். இதை இருந்த கைகைரி தாதி மூலம் அவளுடைய மனதை கரைத்து பரதனுக்கு பட்டம், ராமனுக்கு 16 வருஷம் காடுன்னு சொல்கிறான். ராமாயணம் எல்லாம் தெரிஞ்சதானே, அதனால் வந்து இதை வந்து மனசில் வாங்கி என்ன பண்ணுறார், இந்த அநியாயத்தை நினச்சி குலசேகர மனசில் வந்து அப்படியே கதறுறார்.

உடனே என்ன பண்ணுறா, கரதூஷனுக்கு கொண்ட உடனே நேரம் போய் சூர்பனகை ராவணன்ட்டு போய் சொல்கிறான், உனக்காகத்தான் பாடுபட்டு சீதையை உனக்காக கொண்டு வந்து நினைச்சேன், ஆனால் என்னுடைய அன்னர்கள் கரதூஷர்கள் மூக்கா இருந்துவிட்டா ராமன் அப்படின்னு சொன்னோடனே ராவணன் கோபம் வருது. உடனே என்ன பண்ணுறான், ராவணன் மாரிஜனை மானாக செய்து சீதை ராமரை பிரித்து, அதனால் தனமருவு வைதேகி பிரிவிருட்டு தளர் வைது சடா விவைகுந்த தேத்தி வனமருவு கவித கவிரசன் காதல் குண்டு வாலியை குண்டு இலங்கை நகர் அரக்கர் கோமான் சினமடுங்க மாடுதியாக சுட்டு வைத்து அசோக வனத்தில் வந்து உட்காந்து வச்சுட்றான். உட்காந்து வச்ச உடனே பயமுறுத்துறான், ராவணம் பஜ பர்த்தாரம் ராவணம் பஜ பர்த்தாரம். அரக்கியர்கள்லாம் என்ன பண்ணுறது, பயமுறுத்தல், நீ வந்து ராவணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை கையை வெட்டி சாப்பிட்ருவான், காலை வெட்டி சாப்பிட்ருவோம், உன்னை சாப்பிட்ருவோம், பயமுறுத்தல். ஏன்னா ஒத்தித்தரும் ஒரு ரூபத்தை பார்த்தாக்க ஒத்திக்கு தலைமுடியை விரிச்சு கிடக்கும், ஒத்துக்கு ஒத்த கண்ணு, ஒத்துக்கு மூணு கண்ணு, ஒத்துக்கு அஞ்சு கை, ஒத்துக்கு ஆறு கால், ஒத்துக்கு எட்டு வாய், இப்படி இருக்கிற ராட்சசி சுத்தி வர என்ன பண்ணுறாங்கன்னாக்க நரமாம்சத்தை சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஒரே நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்கு. அதுக்கு நடுவில் 10 மாத காலம் சீதா பரட்டி உட்காந்துருக்கா. அப்போ விபீஷனோட பொண்ணு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து வரா, எல்லா ராட்சசையும் விரட்டுறா, நீங்கள் இன்றைக்கி வந்து இதை மாதிரி சீதையை வந்து மிரட்டினாக்க நாளைக்கு வந்து ராமன் இந்த நாட்டை ஆள போகிறான், ராமன் நாட்டை ஆள வச்சு உங்களெல்லாம் வந்து வதம் பண்ணிவிடும், ஆனால் ஓடி போங்கன்னு விரட்டின உடனே எல்லாம் ஓடிப்படுறது, அதனால் பக்கம் ஓடிப்படுறது. இந்த தருணத்தில் என்னாச்சு, விபீஷன் மகள் திருச்சியில் இங்கே வந்த உடனே சொல்கிறா சீதா பிராட்டிகிட்ட வந்து அனுகூலமாக சொல்கிறா, பிராட்டியே நான் அருமையான ஒரு கனவு கண்டேன், இந்த ராவணன் அழிய போகிறான், அதே மாதிரி வந்து ராமன் வந்து சகல விதமான வெற்றிகளை குவிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக கொண்டாடுறான். சீதைகிட்ட வந்து திருச்சியிட்ட தன்னுடைய கனவை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னாக்க ஒரு சுபமான கனவு சொல்கிறான், சுபமான கனவு மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், அடுத்த கனவு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ராவணனுடைய அழிவை பற்றி ஒரு ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். உவாச வசனம் காலே த்ரிஜடா சொப்ரசம்.

சம்ஸ்கிருதத்தை சொல்லிட்டா சார், எங்களுக்கு ஒருத்தர் அர்த்தம் புரியலைன்னா அர்த்தமும் சொல்கிறேன் கேளுங்க. ராமலட்சுமணர்கள் வெண்மையான ஆடை தரித்து மாலை சூடி ஆயிரம் சகசிர தாங்கும் பல்லக்கிலே இலங்கை வந்து பால் போன்ற வஸ்திரங்கள் மாலை இரண்டையும் சீதை தரித்து ராவணனுக்கு கொன்று உன்னை அழிச்சுன்னு போப்பறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு சொன்ன உடனே அவரது வந்து இடது கையை தான் இடது காலம் தான் துதிக்கிறது. பெண்களுக்கு இடது பக்கம் தான் துடிக்கணும், ஆம்பளைக்கு வலது பக்கம் துடிக்கணும். அதே மாதிரி ராவணனுக்கு இடது பக்கம் தான் துடிக்கிறது, அவனுக்கு அழிவு காலம் வந்துருத்தோல். அதனால் இப்பொழுது என்ன பண்ணுறான், அருணாச்சல கவிராயர் வந்து அதை அப்படியே படம்பிச்சு ஒரு பாட்டு ஒன்று பாடுறான். ராட்சசியை விரட்டி விட்டு எப்படி பாடுறான்னாக்க

ஏன் மலை மாறுதல பாண்டான்னா அமைச்சார்னாக்க இந்த கனவு வெடிக்காலம்பரை கேட்கணும். வெடிக்காலம்பத்து ராகம் என்னன்னா மலை மாறுதம் தான். அதனால தான் அந்த ராகத்தை அமைச்சார். அதே மாதிரி நாம் இனி காணப்போவது ஒரு தெய்வீக கனவு. பவிஷ்யோத்தர புராணத்தில் வருவோம். ஒரு சூரியனாக புண்ணிய காலத்திலே நெடுநாள் பிரிந்திருந்த யசோதையும் கண்ணனும் ஒரு சமுத்திர ஸ்நானம் பண்ண போகிறான். சமுத்திர ஸ்நானம் பண்ணாக்க என்ன விசேஷம்னாக்க அந்த கோடி ஒருத்தன் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பான், இந்த கோடி ஒருத்தர் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு அலை அடிக்கும், அடித்த உடனே டக்குன்னு வந்து அந்த அலை தூக்கி வந்து ரெண்டு பேரும் ஒன்றா கொண்டு நிறுத்தி விட்டு தலை மோதிக்கும். மோதி நிமிந்து பார்த்து அடாடாடாடா உன்னை வந்து பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, 15 வருஷத்துக்கு முன்னால் ஆஃபீஸில் என்னோட வேலை செஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு சேர்க்கும். அதே மாதிரி சமுத்திரத்தை ஸ்நானம் பண்ண உடனே யசோதையும் கிருஷ்ணனையும் கொண்டு ஒன்றா சேர்த்து விடுத்து. ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டான். கண்ணா உன்னை பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, ஆமாம் நீ நிறையா கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டியாமே, 16008 கல்யாணம் பண்ணிட்டியாமே, ஒரு கல்யாணத்துக்கு கூட எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குது, எனக்கு கூப்பிடவே இல்லையா, இது மாதிரி பண்ணலாமா. ஏன்னா கண்ணன் தான் அந்த காலத்திலே வந்து வழிகாட்டியிருக்கான். இந்த காலத்தில் இருக்கிற பசங்கள்லாம் ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு டெலிகிராம் அனுப்புகிறான், மை டியர் ஃபாதர் ப்ளீஸ் கம் வித் யுவர் ஒய்ஃபுங்கிறான், அம்மானு சொல்லப்படாதான். அதே மாதிரி வந்து கண்ணன் அந்த காலத்தை பண்ணிட்டான். இது 16008 கல்யாணம் பண்ணிட்டியே எனக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணி காமிக்கப்படாதா, இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன். உடனே சொல்கிறான், 16008 கல்யாணம், 16008 கல்யாணம் பண்ணிட்டாக்க நான் வந்து இனிமேல் இந்த இந்த இந்த அவதாரத்தை எனக்கு முடியாது, அதனால் உனக்காக ஒரு இன்னொரு அவதாரம் பண்ணி ஒரு திருக்கல்யாணம் பண்ணிட்டு உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். அப்போ வந்து நீ எனக்கு என்னன்னாங்க எனக்கு அம்மாவா நீ வகுளமாகிரியா, வகுளமாலியா வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு சரிதானே சொன்ன உடனே இதன் விளைவு என்ன இருந்தால் சீனிவாச கல்யாணம். இதுக்கு ஒரு லிங்க் வேணுமோ இல்லையோ, அதனால் லிங்க்னால் சாதாரண லிங்க் இல்லை, ஏன்னா பிரியணும், பிராட்டியும் பெருமானும் பிரிஞ்சால் தான் உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால் அந்த ஒரு லிங்க் வேணும். அதனால் ரிஷிகள் ஒரு சமயம் என்ன பண்ணுறா, பெரிய யாகம் பண்ணுறா, யாகம் பண்ணிச்சே 3 பிரிஞ்சு போச்சு. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது என்னன்னாக்க நம்ம பெரிய யாகம் பண்ணுறோமே இந்த யாகத்தின் பலன் யாருக்கு போய் சேருது, பிரம்மாவா ருத்ரனா சிவன் நாராயணனா, 3 பிரிஞ்சு போச்சு. அதனால் பண்ணுறா இதை அறியறதுக்காக சத்துவகுண சம்பன்னராக யார் இருக்கோ அவருக்கு தான் போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் டிசைட் பண்ணுறான். பிருக மகரிஷி அனுப்புகிறான், பிருக மகரிஷி என்ன பண்ணுறார், பிரம்மலோகம் போகிறார். பிரம்மலோகம் போனால் அவருக்கு இன்விடேஷனே கிடையாது, வாங்கணும் கூப்பிடல ஒருத்தரும். சரஸ்வதி வீணவாசிந்தே உட்காந்து அவர் சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கார். அங்கே ஒரு சாபம் கொடுக்குறார். அப்புறம் அங்கேருந்து கிளம்புற நேராக கைலாசம் வர, கைலாசம் வந்தாக்க ஆனந்த தாண்டவம் ஆடின்னு இருக்கார். பார்வதியோட ஆனந்த தாண்டவம் இவர் வரத்தை கவனிக்கலை, அங்கேயும் வந்து சாபத்தை கொடுக்குறார். நேராக அங்கேருந்து நேராக ஸ்ரீராப்தி வர, ஸ்ரீராப்தியில் வந்த உடனே அங்கேயும் வந்து பெருமாளுக்கு தெரியாதான் எதுக்காக வரான்ட்டு, இவருடைய பண்ண ஏற்பாடு தானே, ஆனால் தூங்குற மாதிரி சுகசுப்த பரந்தவகா என்று தூங்குற மாதிரி ஒரு பாவனை பண்ணுறார். ரெண்டு இடத்துக்கு போனால் எனக்கு சரியான வரவேற்பு இல்லை, ஆனால் நேராக வர நேராக ஆதிசேத தல்பத்தில் ஏறி எம்பெருமானுடைய மாரில் ஓங்கி ஒரு உத உதைக்கிறேன். உதைச்ச உடனே திடீர்னு அடடா மகரிஷியா வாங்கோ வாங்கோ, நீங்கள் வந்ததை நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலில் இருக்கிற கண்ணை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விடுறேன். ஏன்னா அதுதான் அகந்தை கண். உடனே அவர் கிளம்பி போய்டார், அவர் தான் பரம்பொருள்னு கிளம்பி போய்டார். ஆனால் திருமார்பலம் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வந்து பிரிஞ்சு விடுறான். ஏன்னா மார்பலம் வந்து ஒருத்தர் உதைக்கிறார், ஒரு தாடி ரிஷி உதைக்கிறார், நீ அவருக்கு வந்து உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் நான் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமா கொல்லா.

போயிடுறான். அதனால் வந்து பிராட்டி பிரிஞ்ச உடனே அவர் வந்து என்ன பண்ணுறா, ஆகாசராவுடைய புதல்வியாக வந்து பத்மாவதியை பிறக்கிறார். சகல போகங்களும் வளர்ந்து வருகிறார்கள். அப்போ யசோதை உகுளமாலியாக வந்து திருமலையிலே வந்து ஆதிவராக பெருமாளை பூஜை பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து விஷ்ணு மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய பெருமாள் அங்கே போகிறார். திருமலையில் திருமலை பிரிந்த பெருமாள் என்ன பண்ணுறாருனாக்க, அங்கேருந்து ஒரு ஒரு இடமா தேடினு வர்றார். தேடினு வந்து என்ன பண்ணுறார், திருமலைக்கு வரார். திருமலைக்கு வந்து என்ன பண்ணுறார், ஒரு நாளைக்கு பிராட்டி தேடிந்து வரார். அந்த வகுளமார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார், இது மாதிரி நான் என்னுடைய பேர் சீனிவாசன் பேர் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லணும். அங்கே போய் அவளை நாராயணம் பண்ணுறார் சீனிவாசனை. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து காய்கறிகள்லாம் கனிகாலாம் சார்ந்துருக்கார். உடனே அவர் நினச்சிட்டுருக்கார், திருமலைக்கு வந்த காரியம் என்ன, காய்கறி சாப்பிடவா, அதனால் தாயாற்ற வேட்டைக்கு போதா, ஏன்னா வேட்டைக்கு போய் அதுலேருந்து சீனிவாச கல்யாணம் டெவலப் போகிறது, வேட்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறார். ஆனால் வேட்டைக்கு போனாக்க பத்மாவதி வந்து பூஞ்சோலை விளையாடின்னு இருக்கா. பூஞ்சோலை வந்து பத்மாவதி காண முடியும், அதுக்காக வேட்டைக்கு போனோடனே முதல்ல ஒரு குரு குதிரை மேலே ஏறி போகிறார். ஏன்னா வேதாத்ம வேகேஸ்வரம் இவனுக்காக மாயா ஜெகன் மோதி என்று குதிரை மேலே போகிறார். குதிரை மேலே போன உடனே அந்த குதிரை வந்து உடனே யானையை விரட்டி பண்ணி அந்த நந்தவனத்தில் விரட்டி போடுறது. யானையை பார்த்தோடனே எல்லா தோழிகளும் அந்தரையாக வந்து இவளை விட்டுடுறான். யாரை, பத்மாவதி விட்டுட்டு அவன் தனியாக விட்டுட்டு அது ஓடிப்படுறது. அங்கே வந்து பெருமாளை வந்து பார்க்குறதுக்கு வரார். பெருமாளை பார்த்துட்டு ஒருத்தரை மீட் பண்ணுறான். மீட் பண்ணிவிட்டு உடனே அதே ஞாபகமாக உடனே பிராட்டிகிட்ட கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிவிடுறான். ஒருத்தரை அப்படியே கிளம்பி போயிடுறான். முன்னே மறுபடியும் வகுள மாளிகை இடத்துக்கு அங்கேருந்து சீனிவாசன் வரார். வந்து உடனே படுத்துக்கிறார். படுத்துட்டு உடனே சொப்பனத்தில் ஏன்னா கனவுல வந்து பெருமாள் வந்து பத்மாவதி தாயாருக்கு பார்த்துருக்கிறார்.

இமேஜினேஷன் படுத்துட்டு இருக்கார், சொப்பனம் பண்ணிட்டு இருக்கார், கண்ணை மூடினு படுத்துட்டு பாடிட்டு இருக்கார். அங்கேருந்து வகுலம் அறிக்கை வர, ஏண்டா சீனிவாசா என்னதா கனவு கண்டாயா, என்ன கனவுல பாடிட்டு இருக்கேன்? உடனே சொல்றார், இல்லைம்மா நான் வந்து யானை விரட்டின்னு போனேன், குதிரை மேலே போயின்னு இருக்கச்சு, ஒரு நந்தனத்தில் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன், அவள் யாரும் இல்லை பத்மாவதி, என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் என்னுடைய மனைவி, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் நீ போய் உத்தாசம் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் சீனிவாச கல்யாணம் தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாரும் சீனிவாச கல்யாணம் ஆறுது. சீனிவாசனாக இருந்தபோது பத்மாவதியை கனவிலே கண்டு மகிழ்ந்த கண்ணன் ஆண்டாளுக்கு ஒரு அழகான கனவு கொண்டான். கண்ணனே நாடி கடிமணம் புரிய வேண்டும் என்ற ஆவலுக்கு வித்திட்டவர் பெரியாழ்வார் இல்லையா? அவர் திருமகளாய் ஆண்டாள் வரணும் போது பெரியாழ்வார் தன்னையே யசோதையாக மாற்றிக் கொள்வார். கண்ணனிடத்தே தாய்ப்பாசம் கொண்டு சைசவின்மத்தில் திணைக்கின்றார்.

அஞ்சு வயசு ஆண்டாளை பக்கத்தில் உட்காந்துச்சு. பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கிட்டு கிருஷ்ணருக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து லாரணம் பண்ணணுமோ அதெல்லாம் பெரியாழ்வார் தன்னை யசோதையாக மாற்றிக்கொண்டு லாரணம் பண்ணுவார்.

அப்புறம் குழந்தைய கிருஷ்ணன் எடுத்துக்கிற விஷோதம் எடுத்துக்கிண்டு நீ வந்து இப்படி அழுக்கோடு இருந்தா உன்னோட கோபிகளை விளையாட வரமாட்டா. அதனால் நீ வந்து முதல்ல வந்து உன்னை முதல்ல ஸ்நானம் பண்ணி உன்னை சுத்தமாக பண்ணிக்கோ, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கோ. வெண்ணை அலைந்த குணங்கும் விளையாடு பொழுது.

பிறந்தாய், திருவுளையாய் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய், மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூ சூட்டவா சூட்டவாராய், செண்பக பூ சூட்டவாராய், பத்து விதமான புஷ்பங்கள் சூட்டுற ஓடிவா ஓடி வாங்கறா. ஏன்னா ஆண்டாள் வந்து பின்னால உனக்கு வந்து பூ சூட்டலாம் பூலாம் சூட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேட்பா. இப்படி நான் பூ சூட்டினாலும் கிருஷ்ணன் வருவானா? வருவானா? ஏன் வரமாட்டான்? உடனே வந்து கிருஷ்ணன் வந்து அவனுக்கு ஆறாத காதல் அந்த இளம் வயதிலே வந்துருத்த ஆண்டாளுக்கு. ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் கண்ணனை பற்றிய அவன் செய்த லீலைகளை பற்றியும் கூறி அவன் சாக்ஷாத் எம்பெருமான் சிவன் நாராயணன் என்று பல பல நிகழ்ச்சிகள் சொல்கிறார், பல பல குறும்புகள் சொல்கிறான், குறும்புகள் சொல்லி அவன்கிட்ட ஈடுபடும்படியாக பண்ணுறான். ஆமாம், மாநிலருக்கென்று அப்படி அப்படி தீர்மானம் பண்ணுறான். அப்படின்னா வந்து சாக்ஷாத் நாராயணனாக இருக்கக்கூடிய அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஆண்டாள் தீர்மானம் பண்ணுறான். மாநிலருக்கென்று பேச்சுப்படியில் வாடகில்லேன் கண்டாய் மன்மதனே. அதனால் அவனை அடைய என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிச்சே, மேலையார் செய்வனர்கள் வேண்டுவனை கேட்டிலேயே அதை உடனே செய்கிறார். காத்தியாயினி விரதம் செய்கிறார். ஸ்ரீவில்லிப்புத்தூரையை கோகுலமாக்கி 500,000 தோழிகளை இடைப்பெண்ணாக்கி திருமுக்குளத்தை யமுனை ஆக்கி திரு அங்கே காலை நீராடுறான். நீராடி அஞ்சு என்ன பண்ணுற, காத்தியாயினி மகாமாயே மகாயோகி நிதீஸ்வரி நந்தகோபு சுதம் தேவி பதிமே குருவே நமகம் மாறி மாதம் தொடங்கி பொங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்ப

மார்கழித்திங்கள் தொடங்கி கறவைகள் பின் சென்று வரை என்று கறவைகள் பின் சென்று காணம் செய்துன்றோம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தும் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாழ்வோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினார் உந்தன்னை சிறுவேர் அடைத்தனவும் சிறி அருளாதே இறைவாணி தாராய் பரையரம்பாவாய் பரையரம்பாவாய் கண்ணனே கடிமணம் போல என்று மனதிலே அப்படியே கண்ணனே மனசில் நினைச்சுக்கிறார் கண்ணன் நினைவாக இருக்கிறார் அதே மாதிரி விரகதாரம் அவர் வாட்டுறது அவன் அப்பா வயசு அவருக்கு 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு 10 வயசுனாக்க பிஞ்சாய் பழுத்தாலே இருக்க அவளை வந்து கண்ணன் வந்து இது பண்ணிக்கிறான் மனசில் வாங்கிக்கிறான் விரகதாம் வாட்டுறது தையல் திங்கள் தொடங்கி கண்ணனை விருந்தாவனத்தே கண்டோம் என்று 143 பாசனங்கள் நாச்சியார் திருமொழி தன் காதலை தெரிக்கின்றான் தோழியெல்லாம் கூப்பிடுறான் தனக்கு விரகதாம் தாங்கிற கண்ணன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆவலினாலே எனக்கு விரகதாம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோழிகளும் கெஞ்சறான் ஏ தோழி கண்ணன் திருப்பாத துளசி என் தன் நிறை மேல் சூற்றுங்கள் அவன் நடந்த இடத்து மணல் துகளை என் மேல் பூசுங்கள் புல்லாங்குழல் வழியும் மாயபுதத்தை என் மேல் தடவுங்கள் மேகத்தை தூது விடுறான் குயிலை தூது விடுறான் கண்ணன் ஞாபகமும் இருக்கா ஞாபகம் கிச்சே கண்ணனை பண்ணுறான் கோதையின் மேல் இறக்கம் கொண்டு ஒரு திருக்கல்யாணத்தை அவளுக்கு நடத்தி கொடுக்குறான் எப்படின்னா முதல்ல ஒரு கனவு மூலமாக நடத்தி கொடுக்குறான் அப்புறம் உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கிறான்

முதல்ல வந்து யானை ஏன் கூப்பிடுறாக்க, ஒரு காரியம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கணும்னாக்க வைஷ்ணவத்தில் வந்து தும்பிக்கை ஆழ்வார், சைவத்தில் வந்து விநாயகர். அதனால் முதல்ல வந்து யாரை கூப்பிடுறாக்க, வாரணம் யானையை கூப்பிடுறா. தன்னுடைய கனவு சபலமாக ஆக வேண்டும், எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும், அவனை

கருட வாகன பண்டிதன் ஒருத்தர்கிட்ட போவோம். இந்த கல்யாணத்தை எப்படி நடக்கிறாருனாக்க, திவ்யசூரி சரித்திரத்தை சொல்கிறார். பெரியவாட்ட வந்து ஆண்டாள் போகிறார், ஸ்ட்ரைட்டாக ஆண்டாள் தன்னுடைய கனவை சொல்ல முடியுமா, தோழிகள் மூலம் சொல்கிறான். உடனே இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து விபவாதாரத்தில் முடியாது, அர்ச்சாவதாரத்தை முடியாது, விபவாதாரத்தெல்லாம் முடியும் அப்படிங்கிறதுக்கு தானே நேரம் அழிச்சுன்னு போகிறா. உடனே ஒவ்வொரு திவ்ய

அழைச்சின்னு போகிறா. அழைச்சின்னு போன உடனே முதல்ல ஒரு பெரியார் நம்பாடு வார்த்தை அழைச்சின்னு போகிறா. நம்பாடு இருந்த இடத்துலேயே 108 திவதேசங்களிலும் தன்னுடைய ஒரு ரிமோட் மாதிரி கையில் வச்சுருப்பார். ஒவ்வொரு பெருமாளையும் கூப்பிடுவார். கூட்ட உடனே ஒரு ஒரு பெருமாள் அங்கேருந்து வருவார். முதல்ல பதரிகாசிரமத்தை காமிக்கிறார். ஐயோ பதரிகாசிரமம் ஒரே குளிர், அங்கே வேண்டாம், அந்த சுவாமி வேண்டாம். அடுத்து சாலிக் கிராமத்தை காமிச்ச உடனே சாலிக் கிராமத்தை பார்த்தா எந்த பக்கத்தில் உருண்டையாக தான் இருக்கேன், பெருமாளுக்கு முகத்தையே காணுவேன், அந்த பெருமாள் வேண்டாங்கிறார். அப்புறம் வந்து கயை கதாதரன், அங்கே எப்போ பார்த்தாலும் சாத்த மந்திரம் கேட்டு இருக்கும். கயையில் வந்து எப்போ பார்த்தாலும் சாத்த மந்திரம் தான் கேட்டுருக்கோம். அப்புறம் வன் புருஷோத்தமம் பூரி ஜெகநாதன், எங்கன்னாக்க ஜெகநாதன் உட்கார்ந்துருக்கார், பலபத்திரன் உட்கார்ந்துருக்கார், பக்கத்தில் உட்கார்ந்துருக்கா யாருன்னா சுபத்ரா. ஐயோ நாத்தனார் உட்கார்ந்துருக்கா, அந்த இடம் வேண்டாம், நாத்தனார் இருக்கலாம் வேண்டாம். அப்புறம் திருமலைக்கு போகிறார். திருமலையில் ஏகப்பட்ட கூட்டம். பெருமாளுக்கு வந்து ராத்திரி 1 மணிக்கு தான் சுப்பிரபாதம் பாடுறான். நான் ஒருத்த போய் எப்படி என்னுடைய குறையெல்லாம் சொல்கிறது முடியலை. அப்புறம் திருவல்லிக்கேணிக்கு வரார். திருவல்லிக்கேணிக்கு வந்தாக்க அந்த காலத்திலேயே வந்து பெருமாளுக்கு வந்து மீசையெல்லாம் கிடையாது. விற்பரு விடவும் கஞ்சனும் மல்லும் வேடனும் பாகம் வீழ செற்றவன் தன்னை புறமிதி செய்த சிவன் உருவ துயர்களை தேவை

வேணாம். அப்புறம் திருமலைக்கு போகிறார். திருமலையில் ஏகப்பட்ட கூட்டம். பெருமாளுக்கு வந்து ராத்திரி ஒரு மணிக்கு தான் சுப்பிரபாதம் பாடுறான். நான் ஒருத்த போய் எப்படி என்னுடைய குறையெல்லாம் சொல்கிறது முடியலை. அப்புறம் திருவல்லிக்கேணிக்கு வரார். திருவல்லிக்கேணிக்கு வந்தாக்க அந்த காலத்திலேயே வந்து பெருமாளுக்கு வந்து பீசையெல்லாம் கிடையாது. விற்பரு விடவும் கஞ்சனும் மல்லும் வேடனும் பாகம் வீழ செற்றவன் தன்னை புறமிதி செய்த சிவன் உரு துயர்களை தேவை பற்றளவிய கோவில் கையில் கொண்டு பார்த்தன் தந்தேர் முன்னின்றானே சிற்றவை பணியார் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணே கண்டேனே என்று இருக்கக்கூடிய பெருமாள். அவர் வந்து இந்த காலத்தில் இருக்கிற பெண்கள்லாம் மீசையோடு இருக்கிற மாப்பிள்ள தான் வேணும். அந்த காலத்தில் மீசை இல்லை. ஏன்னா பெரியாழ்வார் வந்து வைஷ்ணவராக வந்து வளர்ந்து ஆச்சாரத்தோடு வளர்ந்தவர். அதனால் மீசை இல்லாத மாப்பிள்ள தான் வேணுங்கிறவர். அதனால் அதே லெவலில் வந்தவர் தான் ஆண்டாள். ஆனால் மீசை இருக்கிற வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து நேராக வந்து திருவல்லிக்கேணி வந்து திருவகின் திறவர தாழ் செடியின் நீர்முடியும் வேண்டாம் வேண்டான்றான். அடுத்து காஞ்சிபுரத்தில் வந்தவுடனே காஞ்சிபுரத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் பறவை ஏறும் பரமபுருடானியை கை கை கொண்டவன் என்று கருடவானத்தில் உட்காந்து காஞ்சிபுரம் கருட விசேஷம் இல்லையோ. அப்புறம் காரிச்சீனாமரவன் நகரம் காரிச்சீனாமரனாக பெரிய சீர்காழி பெருமாள். ஒரு குரலாய் இருநிறம் மூவடி மண் வேண்டு என்று உலகளந்த பெருமாள் உசரமான இருக்கார். என்னுடைய குறைகளை சொல்லணும்னு பெருமாட்டை போய் சொன்னாங்க. பெருமாட்டை காதல் உணவு விடாது. அதனால் என்ன பண்ணுறா திருவண்ணகரம் வரா. திருவண்ணகரம் வந்தாக்க அங்கே உப்பே கிடையாது. அப்புறம் திருக்குழந்தை வரார், அகோபுரம் வரார், திருவரங்கம் வரா. திருவரங்கம் வந்த உடனே ஆகா எனக்கு பெருமாள் வந்து இந்த பெருமாள் தான் எனக்கு மனசில் இருக்கார். அந்த பெருமாளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஸ்ரீரங்கநாதன் வந்து வழிபடுறார்.

என்று சுபமாக திருமண வைதிக பிரக்கிரியைகள் ஒன்றும் குறைவென்று கோதா ரங்கவன்னார் கல்யாணம் விசேஷமாக நடக்கிறது. அவளுக்கு ஒரு கனவிலே வந்து எம்பெருமான் முதல்ல சொன்னான். அதே மாதிரி நேரவே வந்துடுறான். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுடுற முற்றிலை தாமம் நிறைதாழ்ந்த வந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனம் வந்து என்ன கைத்தளம் பற்ற கனா கண்டேன் என்று நேர வரான்.

இப்படி கனவிலே பலர் பலவிதமாக கண்ட கனவுகளை கடைசியில் வந்து கோதையினுடைய ஒரு விசேஷமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால கோதா கல்யாணத்தோடு முடிக்கிறோம். கோ

ಅಳಗ ವಿನಿಹಿತ ವಿಸ್ರಗ್ಭಿರಾಗೃಷ್ಟನಾದ ವಿರಸದಗಿರಿ ಗೋದ ವಿಟ್ಲು ಚಿತ್ತಾತ್ಮಜಾನಗ ಕವಿತಾರ್ಕಿಕ ಸಿಂಹಾಯ ಕಲ್ಯಾಣ ಗುಣಚಾರಿಣೇ ಶ್ರೀಮದೇ ವೆಂಕಟೇಶಾಯ ವೇದಾಂತ ಗುರವೇ ನಮಃ. கனவிலே பல காவியங்கள் மறந்தாலும் மங்களமாக ஆண்டாளுடைய ஒரு மாதத்திலே ஆண்டாள் கல்யாணத்தோடு நிறைவு செய்கின்றோம். நம பன்னகரத்தாய் வைகுண்ட வசவர்த்தினே சுத சிந்து சுதோத்பாய மந்தராய குருத்மதே. ஏன்னா ஆண்டாளுக்கு ஒத்தாசக யார் வந்து ஒத்தாசை பண்ணுறாருனாக்க கருடன் வந்து ஒத்தாசை பண்ணுறார். ஆனால் கருடனை நாம் நினைக்க வேண்டும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே

இதுவரை தெய்வீக கனவுகள் இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தினார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

மதியளவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: இப்போது கேட்கலாம் என்சிஆர்டி.
1: நேயர்கள் இப்போது கேட்கலாம் என்சிஆர்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்னைக்கு கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நிறமுமாய் நாளை காலை 5:45 மங்கள இசை நாளொரு குரல் எண் 274. அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சலா கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நிலவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள், திருச்சி ஆகாஷ்வாணி. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை என்பம் சுழற்சனை எழுதி வழங்குவார் எஸ் கண்ணன் அவர்கள். இரவு காலை 7 மணிக்கு அறிவோம் ஆயிரம். காலை 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய் வாழ்க, குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும். தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து 7:35 மதுரை தென்றல். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 8:02 மதுரை தென்றல். 8:15 ஆங்கில செய்திகள். 8:30 மதுரை தென்றல் தொடர்ச்சி. 8:45 வானொலிக்கு 90 என் மனவானில் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுபவர்கள் வானொலி நேயர்கள் முனைவர் எம் இளங்கோவன் மற்றும் ஆறுமுக பெருமாள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். காலை 9 மணிக்கு அரங்கிசை. அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல் நேரலை. காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 மதுரை தென்றல். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேர்மம். 12:05 ஆங்கில செய்திகள். 12:10 இசை மேடை. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மெல்லிசை மற்றும் அதனைத் தொடர்ந்து 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.

அதைத் தொடர்ந்து பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணன் அவர்களோட நேர்முகம் பகுதி 2. அதைத் தொடர்ந்து 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை. பகல் 2 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரத்தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி ராம குணானுபவம் பகுதி 2. 2:55 வானிலை அறிக்கை. 3 பகல் ஒளிபரப்பு நிறைவரும். அதனைத் தொடர்ந்து 5:27 மாலை ஒளிபரப்பில் குறளமுதம் 274. அதனைத் தொடர்ந்து 5:30 NCERT வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி. 6 நிகழ்ச்சியும் நேரமும் 6:50 ஆங்கில செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரத்தன்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மதுரத்தன்றல். 7:10 மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் தரமான விதை உற்பத்தி குறித்து தேனி மாவட்டம் வைகை அணை வேளாண் ஆராய்ச்சி நிலைய டாக்டர் பி கீதாராணி அவர்கள் தரும் தகவல்கள். 8 செய்தி இருக்க. 8:05 மதுரத்தென்றல். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற குடிசை பகுதி மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் என் பாண்டியராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 மதுரத்தென்றல். 9 ஆங்கிலத்தில் செய்திகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து 9:15 மதுரத்தென்றல். 9:30 அறிவியல் நேரம் படபட பட்டாம்பூச்சி நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10 நட்சத்திர கீதங்கள். அதனைத் தொடர்ந்து 11 நிகழ்ச்சி நேரம் 11:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாய். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.